0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அசாத மாதம் 30 நாள், பராபவ வருடம் ஆடி மாதம் 5 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 21 தேதி செவ்வாய்க்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது.

0: உடம்பிலிருந்து உயிரை நீக்கும் கொலை தொழில் செய்பவர்கள் நீங்காத நோயும் இழுத்துக்கொண்டே வருத்தும் உயிரும் கொண்டு வாழ்வில் துன்புறுவர். குறள் எண் 330 அதிகாரம் கொல்லாமை.
1: உயிர் உடம்பின் நீக்கியார் என்பர் செய்யுடம்பின் செல்லா தீவாழ்க்கையவர்.
0: உடம்பிலிருந்து உயிரை நீக்கும் கொலை தொழில் செய்பவர்கள் நீங்காத நோயும் இழுத்துக்கொண்டே வருத்தும் உயிரும் கொண்டு வாழ்வில் துன்புறுவர். குறள் எண் 330 அதிகாரம் கொல்லாமை.
2: நாலொரு குரல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய தினம் ஒழிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம்.

0: நீங்காத நோயும் இழுத்துக்கொண்டே வருத்தும் உயிரும் கொண்டு வாழ்வில் துன்புறுவர். குறள் எண் 330 அதிகாரம் கொல்லாமை.
1: நாலொரு குரல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோகச்சில் இன்றைய தினம் ஒழிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள், படைப்பு திருச்சி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலையில் பக்தி பாடல்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து. விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையம் பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். காலை 7:00 அறிவோம் 1000, 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ. மருந்தின் மகத்துவம் பற்றிய தகவல் தருகிறார் மருந்தாளுநர் ஏ கே ஞானசந்திரன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றலாக வளம் வருகிறது. காலை 8:00 மதுரை தென்றலாக வளம் வருகிறது. 8:15 ஆங்கில செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:30 மதுரை தென்றல். 9:00 அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் விவேக் சதாசிவம் அவர்களின் பாட்டு, எஸ் வரதராஜன் அவர்களின் வயலின், சேர்ந்தலை ஆர் ஆனந்தகிருஷ்ணன் அவர்களின் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய நாமுழவு. காலை 10:00 எனக்கு பிடித்த பாடல். 11:00 மதுரை தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:10 இசை மேடை, சீர்காழி திருஞான சம்பந்தம் அவர்களின் பக்தி பாடல். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மெல்லிசையாக வளம் வருகிறது. பிற்பகல் 1:00 விளம்பரங்கள். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:10 எண்ணுயிர் தோழி, எழுத்தாளர் உஷா ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம். இறுதி பகுதி உடன் உரையாடுகிறார் எம் வாசவி. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மெல்லிசை, பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 2:15 மதுரை தென்றல். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதரின் ஸ்ரீ தியாகராஜரின் வைபவம். உரை வழங்குபவர் டாக்டர் லாவண்யா மற்றும் ஜே ஈஸ்வர் அவர்கள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். ₹2.55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் மாலை 5:27 குறளமுதம் 330 நிகழ்ச்சி தொடங்கும். 5:30 மதுரை தென்றல். மாலை 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 ஒரு பட பாடல்கள் வேதம் புதியது திரைப்படத்திலிருந்து ஒழிக்க கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் முனியும். விவசாயிகளுக்கான தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக்ஸ் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் சி சபரிநாதன் அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள், பழமொழி சிந்தனை மற்றும் இறுதியாக விடைபெறும் முன் ஆகிய பகுதிகள் இடம்பெறுகின்றன. 8:00 செய்தி அறிக்கை. 8:05 மதுரை தென்றல். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் கொடுத்த விமர்சனங்கள். 8:30 இதுவரை நான் ஓய்வு பெற்ற கல்லூரி இணை பேராசிரியர் எஸ் ரவி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 மதுரை தென்றல். 9:30 அறிவியல் நேரம், பூ உலகின் பூர்வீகம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜே தம்பிராஜ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ் அவர்கள். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேரம். அதனைத் தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சி நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 நமது ஒளிபரப்பு நிறைவு பெறும். இவையாவும் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ கட்சியில் வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
4: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
3: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
4: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
3: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
4: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் 6:02.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம். நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி, நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
2: இணையர் இவரமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புலனும் நட்பு என்பார் குலமுதன்வன் வள்ளுவன். எமக்கு இவர் இத்தகையவர், இவர்க்கு யாம் இத்தகையவர் என்று நட்பினை புனைந்து கூறின் அது நட்புக்கு இழுக்காம் என்பது விளக்கம். எவ்வளவு நுட்பம், எவ்வளவு மென்மை! ஒரு மயிலிறக வருடல், தென்றலின் இதத்திற்கு ஒப்பானது இவை. வாழ்வின் அன்றாட நிகழ்களோடு பொருத்தி பார்த்தால் முன்னர் தந்த விளக்கங்களையும் உரைகளையும் தாண்டி வண்ண வண்ணமாய்த் தென்படும் வாழ்வியல் நெறிகள் புத்தம் புதிதாய் மிளிரும். மனிதனின் தேடல் என்பது மற்றவர்களை தேடுவதன்று, அவர்களை தேடுவது, தமது மறுபதிப்பைத்தான் தேடுவது. தாங்கள் விரும்புவது தாம் முழுமையடையத்தான், எல்லோராலும் எல்லாம் முடியும் என்பதுதான் உண்மை. இது மறுபரிசீலனைக்கு இடமில்லை, அது ஏற்கனவே இருப்பதுதான். தேடிக் கண்டடைவதில்தான் சுவாரஸ்யம் இருக்கிறது. மலையால் நீரை தேக்கி வைத்திருக்க முடியுமா? ஆனால் ஏரியால் முடியும். எதுவும் எங்கும் போய்விடவில்லை, தண்ணீர் ஓரிடத்தில் ஓய்வெடுக்கிறது அவ்வளவே. 1330 குறட்பாக்களிலும் இவற்றைச் சொல்லிப் போயிருக்கிறார் எம் குலமுதல்வன். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். நல்லுறையில் சிறிது பெரிது என்பதில்லை, உணர்தல் முக்கியம், அது பெருமை தரும். நல்லுரை கேட்க இனிமை தரும், இது வாழ்தலின் பெருமை. இந்த புவிதனில் வாழும் மரங்களும் இன்ப நறுமலர் பூஞ்செடிகளும் அந்த மரங்களைச் சூழ்ந்த கொடிகளும் ஔடத மூலிகை பூண்டு புல் யாவையும் எந்த தொழில் செய்து வாழ்வனவோ என்பார் பாரதி. அலைகளைச் சொல்லி பிரயோஜனமில்லை, கடல் இருக்கின்றவர் என்பார் நகுலன். நினைவு ஊர்ந்து செல்கிறது, பார்க்கவும் பயமாக இருக்கிறது, பார்க்காமல் இருக்கவும் முடியவில்லை என்று மீண்டும் கூறுவார் நகிலன். வாழ்வின் சூட்சமம் இது, வாழ்வின் நீட்சிக்கான சூத்திரம் இது, வாழ்தல் என்பதே இதுதான். காலை பொழுதினிலே கண்விழித்து மேனிலை மேல் மேலைச் சுடர்வானை நோக்கி நின்றோம் விண்ணகத்தே என்பது மகாகவி பாரதியின் வாக்கு. மீண்டும் சொல்வோம், காலை காட்சிகள் தூய்மையானவை, தூசிகள் பூசிக்கொள்ளாதவை. அப்பொழுது உதிக்கும் சிந்தனைகளும் தூய்மையானவை, வண்ணம் பூசிக்கொள்ளாதவை. அவை மேன்மையானவர்களின் சொற்களைப் போல நன்முத்துக்களை மட்டும் இழுத்து அணி செய்வோம். இப்பூமியில் எல்லாமே நல்லவனவாகவே இருக்கின்றன, எல்லாமே கொட்டி கிடக்கின்றன. ஒரு பெரிய குவியிலிருந்து எப்படி பிரித்து காண்பது? நாம் மனதை திறந்து வைத்து கொண்டு அகல கண்களால் பார்க்க பழக வேண்டும் அவ்வளவே. சான்றோர் கண்மை, அவர்களோடு ஒட்டிய உறவு, அவர்களின் சொல் நம்மை மூடியிருக்கும் புகைமூட்டத்தை அகற்றிவிடும். உண்மையில் இவ்வுலகம் ஞானவான்களால் தான் நிரப்பப்பட்டிருக்கிறது. உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும் ஓது பற்பல நூல்கள் கற்கவும் இங்கு சீருடைய நாற்றிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை குணர்ந்திங்கு சேர்க்க விலகி வீட்டிலோர் பொந்திலே வளர்வதை வீரப்பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம். பெண்களின் கும்மி அவர் குதூகலம் தந்தது, சொற்கள் ஆண்களுக்கு மாணவியே. அருளுக்கும் அன்பிற்கும் கோயிலாய் என் நெஞ்சில் குடியேறி பயிர்க்கு மழையாயிருக்கின்றீர், உமை தேடுவேன் என்று தன்னுடைய குரு நிவேதிதாவை போகிறான் பாரதி. உமது மனம் நிறைந்ததான பூமி மற்றும் விண்ணுலகம் இரண்டியுமே நாங்கள் அறிவோம். ஒளி பொருந்திய இயற்கையே, நீ மட்டும் மேலான உலகை அறிவாய். இந்த பூமியில் நடந்து இருப்பிடமாக கொள்வதற்கு மனிதர்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறாய் இயற்கை அளித்த யாசகம். இதில் வாழ்வதை ஒரு திருவிழாவாக கொண்டாடி மகிழ வேண்டும். கண்களில் தெரியும் பொருளினை கைகள் அறிந்திட மாட்டாவோ? அட, மண்ணில் தெரியுது வானம், அது நம் வசப்படலாகாதோ என்று பேசுவான் பாரதி. கவிஞர் சொற்கள் வசீகரமானவை, வலிமையானவை, அவற்றை பேணுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நிலையத்தில் நேரம் 6:15. இறைவனை வழிபடும் நேரமாக பக்தி மாலையில் பக்தி பாடல்களின் தொகுப்பாக கேட்கவிருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இன்றைய பக்தி மாலையில் முதலாவதாக ஒலிக்கும் பாடல் எஸ் ராமச்சந்திரன் குரலில் இதோ பாடல் வான் அலைகளில்.

நிலையத்தில் நேரம் 6:21. இறைவனை வழிபடும் நேரமாக பக்தி மாலையில் இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக எம் எம் யூசுப் மற்றும் பி சுசிலா ஆகியோர் குரல்களில் ஒரு ஆன்மீக பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் பக்தி மாலையில். அடுத்ததாக ஒலிக்கும் பக்தி பாடல் பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில்

இறைவனை வழிபடும் பக்தி மாலையின் இன்றைய பக்தி மாலை தரும் நிறைவான பாடலாக அரவிந்தன் குரலில் இதோ பாடல்.

நாம் இதுவரை இணைந்திருந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இறைவனை வழிபாடும் நேரமாக பக்தி மாலையில் பக்தி பாடல்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்திருந்தோம். இனி அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நிலையத்தில் நேரம் 6:35 நிமிடத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது.

0: இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் 2016ஆம் ஆண்டு முதல் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு, அதாவது 2026 முதல் 2027 வரை, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் மூலம் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. வேளாண் பயிர்களுக்கு பயிர் காப்பீடு கட்டணமாக ஏக்கருக்கு மக்காச்சோளம் பயிருக்கு ₹466, சோளம் பயிருக்கு 192, பாசிப்பயிறு உளுந்து பயிர்களுக்கு ₹370, பருத்தி பயிருக்கு ₹409, நிலக்கடலை பயிருக்கு ₹431 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே 2026-27ஆம் ஆண்டின் நடப்பு காரிஃப் பருவத்தில் பயிர் காப்பீடு பதிவு செய்ய நிலக்கடலை பயிருக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதியும், உளுந்து, பாசிப்பயிறு, சோளம் மற்றும் பருத்தி வகைகளுக்கு செப்டம்பர் 16ஆம் தேதியும், மக்காச்சோளம் பயிருக்கு செப்டம்பர் 30ஆம் தேதி வரையிலும் காப்பீடு செய்ய கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் பதிவு விண்ணப்பம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல் மற்றும் விதைப்பு அறிக்கை, வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றையும் இணைத்து கட்டண தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்களிலும், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலும், வங்கிகளிலும் பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலம் விவசாயிகள் எதிர்பாராமல் ஏற்படும் இயற்கை பேரிடர்களையும், பூச்சி நோய் தாக்குதலால் ஏற்படும் இழப்புகள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு தங்களது பயிர்களுக்கான காப்பீடை அருகிலுள்ள பொது சேவை மையங்களிலோ, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலோ அல்லது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளிலோ உரிய காப்பீடு கட்டணம் செலுத்தி தங்களது பயிர்களை காப்பீடு செய்து பயனடையலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார். விருதுநகர் மாவட்டத்தில் ஜூலை மாதத்திற்கான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வருகிற ஜூலை 24ஆம் தேதி அன்று காலை 11 மணி அளவில் விருதுநகர் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் தொடர்பான பொதுவான கோரிக்கைகளை மட்டும் மனு மூலம் அளிக்கவும், விவசாயிகள் வட்டாரத்திற்கு இருவர் வாரியாக பொதுவான கோரிக்கைகள் மட்டும் விவாதிக்கவும், சிறந்த முறையில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தினை நடத்திட முழு ஒத்துழைப்பு தருமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையத்தின் பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
2: ஒரு சில பூச்சிகளுக்கு வந்து எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் வந்து இருந்துச்சுன்னா அந்த எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை வந்து நம்ம பயிரிடலாம். உதாரணத்துக்கு நெல்லில் வந்து தண்டு துளைப்பான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பூச்சி. இந்த தண்டு துளைப்பானுக்கு வந்து எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஆடுதுறை ரகங்கள் வந்து 46, 47, 48, அப்புறம் திருக்குப்பம் ரகம் ஒன்று இருக்கு, TKM 6, இதெல்லாம் வந்து எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள். எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள்னா முழுசாவே வந்து பூச்சி நோய் தாக்குதல் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து எதிர்த்துட்டு அது தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகமா இருக்கும். இந்த மாதிரி ரகங்கள் இப்ப மஞ்சள் தேமல் நோய் இருக்கு பாத்தீங்களா, இந்த மஞ்சள் தேமல் நோய்க்கு வந்து 9-8, 9-11 வந்து மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களாக இருக்கும். அப்ப இந்த மாதிரியான ரகங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற பட்சத்துல இந்த ரகங்களை வந்து நம்ம பயிரிடுறதுனால நம்ம மஞ்சள் தேமல் நோயை வந்து நம்ம வந்து வராம தடுத்துக்கலாம். அப்படியே தண்டு துளைப்பானுக்கான எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை வந்து நம்ம வந்து பயிரிடும் போது தண்டு துளைப்பான ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்திக்கலாம். இந்த மாதிரியான எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை நம்ம பயிரிடும் போது பூச்சி மருந்து வந்து 4 வாட்டி நம்ம

தெளிக்க வேண்டிய ஒரு இடத்துல வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அடிச்சுட்டே நம்ம வந்து கட்டுப்படுத்திக்கலாம். இந்த ஒரு பயன் வந்து எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள்ல இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஒரு நல்ல சுத்தமான விதை, எதிர்ப்பு திறன் கொண்ட ரகம் இருந்தா, இது மாதிரி எல்லாம் தெரிவு செய்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம், எப்படி விதைக்கிறது, எந்த நேரத்துல விதைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு பகுதிகளில் ஒரு 20-30 ஏக்கர் வந்து ஒரே ரகமான பயிர், நெல்லன நெல் அல்லது பயிர் வகை பயிர்கள் அல்லது பருத்தி அல்லது நிலக்கடலை, இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய பார்த்துட்டு இருப்போம். ஒரு 20-30 ஏக்கர்ல வந்து ஒரே ஹட்டிஸ்டெச் வந்து அவங்க வந்து பயிரிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லா விவசாயிகள் வந்து ஒரே சமயத்தில் வந்து விதைக்கணும். ஏன்னா விதைக்க முடியல அப்படின்னா என்ன ஆயிடுதுன்னா, இப்ப ஒருத்தர் வந்து இப்ப விதைச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னும் சில பேர் வந்து ஒரு 20 நாள் கழிச்சு நம்ம விதைக்கும் போது என்ன ஆயிருதுன்னா, ஆரம்பத்துல விதைச்சவரோட வயல்ல இருந்து பூச்சிகள் எல்லாம் அப்படியே அதுக்கு அடுத்த அடுத்த இருக்கிற வயல்களுக்கு வந்து இடமாற்றம் வந்து பூச்சியோட தாக்குதல் வந்து அதிகமாயிரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து விவசாயிகள் எல்லாம் வந்து ஒரே சமயத்துல வந்து விதைக்கிறத வந்து பின்பற்றணும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இடைவெளி. ஏன்னா பரிந்துரைக்கப்பட்ட இடைவெளியில வந்து நம்ம வந்து விதைக்கணும். ஏன்னா இது நிறைய பேர் வந்து பின்பற்றுவதில்லை. எதுக்கு இடைவெளி விட்டணும், ஏன்னா இடைவெளி விட்டா கம்மி ஆகி போயிரும், அந்த பயிரோட எண்ணிக்கை கம்மி ஆகி போயிரும், அதுக்கப்புறம் மகசூல் வந்து கம்மி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து விவசாயிகளுக்கு இருக்குங்க. ஆனா இது வந்து தப்பான ஒரு எண்ணம். எதுக்குன்னா, நீங்க இடைவெளி விடாம நிறைய விதைக்கும் போது என்ன ஆயிருதுன்னா, ஒவ்வொரு செடிகளுக்கு இடையே வந்து ஒரு போட்டி வந்துடும். போட்டி வந்துட்டு மகசூல் வந்து குறையதா வாய்ப்பு இருக்கே தவிர அதிகமாகற வாய்ப்பு இல்லை. அதனால இந்த இடைவெளியை வந்து விஞ்ஞானிகள் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இந்த இடைவெளியை வந்து உங்களுக்கு பரிந்துரைக்கிறாங்க. அதனால இந்த இடைவெளியில வந்து நீங்க வந்து விதைக்கணும். இப்ப வந்து பயிர் வகை பயிர்கள்னு 30x10 cm நீங்க விதைக்கணும். அப்ப இந்த மாதிரி பரிந்துரைக்க இடைவெளி வந்து நம்ம பின்பற்றணும். இந்த மாதிரி இடைவெளியை வந்து பின்பற்றும் போது நம்மளுக்கு என்ன ஆயிருதுன்னா, நல்ல காத்தோட்டமா இருக்கும். காத்தோட்டமா இருக்கும் போது அப்ப பூச்சி நோய் தாக்குதல் வந்து கம்மியா இருக்கும். அப்புறம் சரியான இடைவெளியில வந்து போட்டி வந்து கம்மியா இருந்துகிட்டு ஒவ்வொரு செடியும் வந்து அதிகமான வந்து மகசூலை தரக்கூடியதா இருக்கும். அதனால சரியான இடைவெளி பின்பற்றுவது வந்து ரொம்ப முக்கியமானதாகும். அதுக்கப்புறமா நம்ம நீர் மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியமானது. நீர் மேலாண்மை எப்படி பண்றது அப்படின்னா, இப்ப நான் சொல்றது எல்லாமே வந்து பொதுவானதுன்னு சொல்ல முடியாது. இப்ப வந்து நீர் மேலாண்மை வந்து நம்ம ஒரு சில பூச்சிகள் வந்து கட்டுப்படுத்துறது பயன்படுத்துற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம், நெல்லுல வந்து இலைப்பேனோட தாக்குதல். நெல்லுல வந்து இலைப்பேனோட தாக்குதல் இருக்கும் போது அந்த நெல்லோட இலைகள் வந்து மேல எல்லாம் மஞ்சள் கலர்ல வந்து கருகி போயிடும். இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, இந்த இலைப்பேனோட தாக்குதல் வந்து ரொம்ப தண்ணி இல்லாத நேரத்துல வந்து தண்ணி இல்லாத வயல்கள்ல வந்து அதிகமா இருக்கும் போது, இந்த இலைப்பேனுக்கு வந்து ஆரம்ப கட்டத்துல இருக்கும் போது நீங்க வெறுமனே அந்த நல்லா தண்ணி பாய்ச்சினாலுமே வந்து இந்த இலைப்பேனை வந்து நம்ம

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். நாடு முழுவதும் யுபிஐ செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் அந்நாட்டு சுற்றுலாத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான பல்வேறு உத்திசார் பொருளாதார ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் நாடு முழுவதும் 15,870 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 11 திட்டப்பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இவை தவிர 8,140 மெகாவாட் திறன் கொண்ட 6 திட்டங்களுக்கு மத்திய மின்சார ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். தேசிய தொழில் பழகுனர் ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 500,000 மேற்பட்ட இளைஞர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலமாக அவர் அளித்துள்ள பதிலில் தமிழகத்தில் இத்திட்டத்தின் கீழ் சேர்ந்துள்ள இளைஞர்களின் எண்ணிக்கை முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் தொழில் பழகுனர் பயிற்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் மத்திய அரசு கடந்த 2022 முதல் இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து கடந்த 5 ஆண்டுகளில் 615 தொல்லியல் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னங்கள், சுற்றுலா தலங்கள், அருங்காட்சியகங்கள் ஆகியவற்றில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் யுபிஐ செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் கடந்த நிதியாண்டில் யுபிஐ செயலி வாயிலாக 314 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு பண பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். யுபிஐ செயலி அடிப்படையிலான பரிவர்த்தனைகளின் பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் சேத்துப்பட்டில் செயல்பட்டு வரும் உயிரி எரிவாயு ஆலையை முதலமைச்சர் திரு விஜய் நேற்று ஆய்வு செய்தார். மாநிலத்தில் உள்ள அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளிலும் குப்பைகளை சேகரிக்கும் பணியை அறிவியல் பூர்வமாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சேகரிக்கப்படும்

0: குப்பைகளை தார் சாலை அமைப்பதற்கும் சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு வழங்குவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இன்று முதல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு வினாடிக்கு 440 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் அமராவதி புதிய பாசனத்திற்குட்பட்ட 25,250 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு மத்திய அரசு விமான போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்தும் திட்டங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு வரை செல்லும் பாலருவி விரைவு ரயிலில் நவீன பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணியர் நலச்சங்க உறுப்பினர் திரு பிரம்மநாயகம் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு செல்லும் பாலடி விரைவு ரயில் இன்று முதல் எல்ஏஜி கோச்சுகளாக மாறியுள்ளது. இதை எங்கள் பயணிகள் சங்கத்தின் சார்பாக அன்பான வரவேற்பை விடுத்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் 3 அடுக்கு AC பெட்டி தேவை என்று வெகு நாட்களாக இந்த ரயில் வந்தது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாக கோரிக்கை விடுத்து வந்தோம். அதையும் இன்று முதல் இந்த எல்ஏஜி பெட்டிகளாக மாற்றி அதையும் இணைத்தமைக்கு தெற்கு ரயில் நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: இந்த ரயிலில் இணைக்கப்பட்டுள்ள நவீன வசதிகளுடன் கூடிய ரயில் பெட்டிகள் சிறப்பான பயண அனுபவத்தை அளிப்பதாக உள்ளது என்று பயணி ஒருவர் தெரிவித்தார்.
2: பேரு சுரேஷ், நான் கொளத்துல தான் வரேன், சொந்த ஊர் தூத்துக்குடி. அடிக்கடி இந்த ட்ரெயின்ல தான் நாங்க போயிட்டு வரோம். இது இப்போ LHB கோச்சுன்னு இன்னிலிருந்து விட்டுருக்காங்க. இது அந்த ட்ரெயினுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கு, நல்லா கிளீனாவும் இருக்கு, அதே மாதிரி வசதியும் நல்லா பண்ணிட்டாங்க. சாதாரண நார்மல் கோச்ல வந்து சார்ஜர் ஒரே ஒரு சார்ஜர் தான் போட முடியும். இப்போ குறைஞ்சது ஒரு கோச்ல ஒரு 5 பேருக்காச்சும் போடுற மாதிரி பண்ணிருக்காங்க. டாய்லெட் வசதினாலும் எல்லாமே நல்லா கிளீனா பண்ணிருக்காங்க, கொஞ்சம் நல்லா சேஃப்டியாவே இருக்கு. இதுல பயணிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே காஞ்சிபுரத்தில் நேற்று கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக மாஸ்கோ மேயர் செர்ஜி சோபியானின் தெரிவித்துள்ளார். உலக வர்த்தக அமைப்பின் வர்த்தக கொள்கை மறு ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான இந்திய பிரதிநிதிகள் குழு பங்கேற்கிறது. பிரான்சில் 15 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடக வலைதளத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிப்பதற்கான சட்டம் இயற்றப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டிற்கான லோக்மானிய திலக் தேசிய விருதுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சிக்கிம் மாநிலம் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்க கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவில் உள்ள முக்கிய உற்பத்தி துறைகளில் வருடாந்திர வளர்ச்சி விகிதம் 5% அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 2.39 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு, தீண்டாமை ஒழிப்பு, கல்வியின் முக்கியத்துவம் குறித்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மஸ்கட்டில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் இந்திய மகளிர் அணி 8-3 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தான் அணியை வென்றது. பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் 7-3 என்ற கோல் கணக்கில் இந்திய ஆடவர் அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். நாடு முழுவதும் UPI செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நிலையத்தில் நேரம் 6:55.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.
2: ஒரு மரம் நட்டவன் 100 உயிர்களுக்கு நன்மை செய்கிறான் என்று ஒரு பண்டைய பழமொழி கூறுகிறது. மரங்கள் மனிதனுக்கு நிழல் தருகின்றன, மலையை வரவழைக்கின்றன, தூய காற்றை வழங்குகின்றன, உயிரினங்களுக்கு வாழிடம்

0: பண்டைய பழமொழி கூறுகிறது, மரங்கள் மனிதனுக்கு நிழல் தருகின்றன, மலையை வரவழைக்கின்றன, தூய காற்றை வழங்குகின்றன, உயிரினங்களுக்கு வாழிடம் அமைக்கின்றன. ஆனால் இன்று உலகம் முழுவதும் காடுகளின் பரப்பளவு கணிசமாக மட்டுமல்லாமல் அதிவேகமாகவும் குறைந்து வருகிறது. காரணம், தொழில் புரட்சி, நகரமயமாக்கல், மக்கள் தொகை பெருக்கம், புதிய சாலைகள் போடப்படுதல், தொழிற்சாலைகள் அதிவிரைவில் கட்டப்படுதல், குடியிருப்புகள், சுரங்க தொழில் போன்ற காரணங்களால் கோடிக்கணக்கான மரங்கள் உலகம் முழுவதும் வெட்டப்பட்டுள்ளன. இதன் விளைவாக பல உயிரினங்கள் தங்கள் இயற்கை வாழ்விடத்தை இழந்துள்ளன. மழைப்பொழிவு மாறியுள்ளது, வெப்பநிலை அதிகரித்து உள்ளது, நிலத்தடி நீர் குறைந்துள்ளது, காற்றின் தரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு எளிமையான ஆனால் மிகவும் பயனுள்ள தீர்வாக உருவாகியுள்ளது, அதுதான் குறுங்காடு வளர்ப்பு. முதலில் குறுங்காடு என்றால் என்ன? குறுங்காடு என்பது ஒரு சிறிய நிலப்பரப்பில் பல வகையான நாட்டு மரங்களை மிகவும் நெருக்கமாக நடவு செய்து இயற்கையாக ஒரு சிறிய காடு உருவாக்கும் முறையே ஆகும். இதற்கு நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் தேவையில்லை. இது வெறும் மரம் நடுகை அல்ல, இது ஒரு சிறிய உயிரியல் அமைப்பை உருவாக்கும் முயற்சியாகும். ஏன் குறுங்காடு தேவைப்படுகிறது? இன்று நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனை காலநிலை மாற்றம். ஒவ்வொரு ஆண்டும் கோடை வெப்பம் அதிகரிக்கிறது, மழை சரியான நேரத்தில் பெய்வது இல்லை, சில இடங்களில் வெள்ளம், சில இடங்களில் கடுமையான வறட்சி. இதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று காடுகளின் அழிவே ஆகும். காடுகள் குறைந்தால் மழை குறையும், மழை குறைந்தால் நீர் குறையும், நீர் குறைந்தால் விவசாயம் பாதிக்கப்படும், விவசாயம் பாதிக்கப்பட்டால் உணவு பாதுகாப்பும் பாதிக்கப்படும். எனவே காடுகளை மீண்டும் உருவாக்குவது காலத்தின் கட்டாயமாகிவிட்டது மனிதனுக்கு. பொதுவாக ஒரு மரத்தை தனியாக நட்டால் அது வளர பல ஆண்டுகள் பிடிக்கும். ஆனால் ஒரு குறுங்காட்டில் பல வகையான மரங்கள் ஒன்றுக்கு ஒன்று ஆதரவாக வளர்கின்றன. அவை இயற்கையாகவே ஈரப்பதத்தை பாதுகாக்கின்றன, களைகள் குறைகின்றன, மண்வளம் அதிகரிக்கின்றது, மழை நீர் மண்ணுக்குள் எளிதாக ஊடுருவுகிறது, இதனால் நிலத்தடி நீர் வளமும் மேம்படுகிறது. ஒரு குறுங்காடு உருவான சில ஆண்டுகளிலேயே அங்கு பல பறவைகள் வரத் தொடங்குகின்றன, வண்ணத்து பூச்சிகள் சிறகடித்து பறக்கின்றன, தேனீக்கள் வருகின்றன, சில இடங்களில் முயல்கள், மயில்கள் போன்ற உயிரினங்களும் வரத் தொடங்குகின்றன. இதனால் ஒரு உயிரியல் சங்கிலி மீண்டும் உருவாகிறது. குறுங்காடுகளை உருவாக்கும் முறை, முதலில் பொருத்தமான இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். முதலில் அந்த இடத்தை நன்கு உழுது சுத்தம் செய்ய வேண்டும். கற்கள், பிளாஸ்டிக் கழிவுகள் போன்றவற்றை முற்றிலும் அகற்ற வேண்டும். பின்னர் மீண்டும் ஒருமுறை மண்ணை நன்றாக உள வேண்டும். இயற்கை உரங்களை அங்கு சேர்க்க வேண்டும். அதன் பிறகு அந்த பகுதியின் காலநிலைக்கு ஏற்ப நாட்டு மரங்களை தேர்வு செய்ய வேண்டும். வேம்பு, புங்கை, இலுப்பை, அரசு, ஆலமரம், நாவல், பூவரசு, வில்வம், கொன்றை, புளியமரம், மகிழம் போன்ற நாட்டு மரங்கள் மிகவும் ஏற்றவை. பல மரங்களையும் சேர்க்கலாம். நெல்லி, நாவல், இலந்தை போன்ற மரங்கள் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவாக அமையும். ஒரு சதுர மீட்டருக்கு 3 முதல் 4 மரக்கன்றுகள் வரை நடலாம். இவ்வாறு நெருக்கமாக நடுவதால் அவை விரைவாக வளரத் தொடங்குகின்றன. ஒரு மரத்தை வெட்ட சில நிமிடங்களே போதும், ஆனால் அந்த மரம் வளர பல ஆண்டுகள் தேவைப்படும். எனவே மரங்களை வெட்டுவதை விட மரங்களை நடுவதே நமது கடமையாக இருக்க வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, வழங்கியவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.

0: ஒலி நிலையம் இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி, நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி. பலம் கொண்ட உடலை விட தன்னம்பிக்கை கொண்ட மனமே சிறந்தது. நிகழ்ச்சியின் அறிவும் 1000 நிகழ்ச்சியில் முதல் பாடலாக சிங்கப்பெண்ணே பாடலை தொடர்ந்து ஏஆர் ரகுமான் இசையில் சரத் சந்தோஷ் மற்றும் ஷாஷா திருப்பதி குரல்களில் கேட்கலாம். கிதோ

0: விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
2: RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ஆயிரம் ஆயிரம் நிகழ்ச்சியை தொடர்ந்து சாக்க சொல்ல நேரம் இல்லை, சாதிக்கத்தான் நேரம் இருக்கு. விழுந்தா எந்திரி, தோத்தா கத்துக்கோ. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஜெய்பீம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் கேட்க இருப்பது மதுர தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கேட்கலாம்

ರಾಣಿ. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசு

0: தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்தியா மால்டோவா நாடுகளின் வர்த்தக மன்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதென முடிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், உற்பத்தி, தொழில் முனைவு, திறன் வாய்ந்த பணியாளர்கள் உள்ளிட்ட துறைகளில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றம் காரணமாக விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். திறன் வாய்ந்த மனித வளம் மற்றும் ஐரோப்பிய சந்தைகள் உடனான அதிகரித்து வரும் ஒத்துழைப்பு ஆகியவை இந்தியாவின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு மால்டோவா முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் நேற்று அந்நாட்டு பொருளாதார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சருடனான பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போது பரஸ்பரம் நம்பிக்கை, நலன் சார்ந்த அம்சங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் இரு நாடுகளும் உறுதியுடன் உள்ளதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பனாமா நாட்டின் வெளியுறவு அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், கடல்சார் பாதுகாப்பு, சுகாதாரம், விவசாயம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நிலக்கரி உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர துபே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில், நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது ஆண்டொன்றுக்கு 22.6 மில்லியன் டன் நிலக்கரி வாயுவாக்கல் திறன் செயல்பாட்டில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் திட்டத்திற்கான தேசிய இலக்கை எட்டுவதற்கான திட்டங்களுக்கு 37,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் சராசரியாக ஆண்டொன்றுக்கு 75 மில்லியன் டன் நிலக்கரி பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். நிலக்கரியிலிருந்து ரசாயனம், மெத்தனால், சிந்தட்டிக் இயற்கை வாயு உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களின் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்படும் என்று திரு சதீஷ் சந்திர துபே தெரிவித்துள்ளார். நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் வெள்ள பாதிப்புகளை குறைக்கும் வகையில் மழைநீர் வடிகால்களை மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வீட்டுவசதித்துறை இணையமைச்சர் திரு டோகன் சாகு தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 3,022 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அம்ருத் 2 திட்டத்தின் கீழ் 6,003 கோடி ரூபாய் மதிப்பில் நீர்நிலைகளை புனரமைக்கும் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சாகு கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பி பெற்றோருடன்

20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான விரிவான ஆய்வுகளுக்கு பின்னரே இதுகுறித்த முடிவு மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார். உலக அளவில் வாகனங்களில் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடைமுறை கடந்த 100 ஆண்டுகளாக இருந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் கடந்த 2001 ஆண்டில் சோதனை அடிப்படையில் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடைமுறை தொடங்கப்பட்டு படிப்படியாக 20% வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். நடப்பாண்டிற்கான லோக்மானிய திலக் தேசிய விருதுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புனேயில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி நடைபெறும் லோக்மானிய திலகரின் 106வது நினைவு தின நிகழ்ச்சியில் இந்த விருது அவருக்கு வழங்கப்படவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதலமைச்சர்கள் திரு ஏக்நாத் ஷிண்டே, திருமதி சுனித்ரா பவார் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். நாட்டின் பாதுகாப்பு, பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள், எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட பணிகளில் சிறப்பான பங்களிப்பை அளித்ததற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. அதிக வீரியம் கொண்ட ட்ரமடால் ஹைட்ரோகுளோரைட் மாத்திரைகளின் சட்டவிரோத கடத்தலை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் முறியடித்துள்ளனர். இது தொடர்பாக பெங்களூரு மற்றும் கொச்சியைச் சேர்ந்த 2 உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆபரேஷன் வஜ்ரா என்று பெயரிடப்பட்டு பெங்களூரு, தில்லி, கொச்சி ஆகிய இடங்களில் கடந்த 10ஆம் தேதி முதல் சோதனை நடவடிக்கைகளை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். உக்ரைனிலிருந்து இந்தியாவிற்கு வந்து கொண்டிருந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வர்த்தக கப்பலை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் நடவடிக்கைகள் தடையற்ற வர்த்தக போக்குவரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து உக்ரைனில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருவதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய அரசு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அந்நாட்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய செய்தி தொடர்பாளர் யூசுப் ஹமத் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த வெள்ளப்பெருக்கில் 80 பேர் காயமடைந்துள்ளதாகவும், 100க்கும் அதிகமானோர் காணாமல் போனதாகவும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்காக அந்நாட்டு பேரிடர் மீட்புப் படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் விரிவான விசாரணை முடிவடைந்த பிறகு உயிரிழப்புகள் மற்றும் சொத்துகளின் சேத விவரங்கள் குறித்து விரிவான அறிக்கை வெளியிடப்படும் என்று யூசுப் ஹமத் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் அமெரிக்க மத்திய படைப்பிரிவு வெளியிட்டுள்ள செய்தியில், ஈரானின் இராணுவ வலிமையை குறைக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடவடிக்கை திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்காவின் தாக்குதலை அடுத்து பதில் நடவடிக்கையாக ஈரான் ராணுவம் பஹ்ரைன் மற்றும் குவைத் நாடுகள் மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் HS பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மஸ்கட்டில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் இந்திய மகளிர் அணி 8-3 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தான் அணியை வென்றது. பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் 7-3 என்ற கோல் கணக்கில் இந்திய ஆடவர் அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேரம் 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ மருந்தின் மகத்துவம். தகவல் தருகின்றார் மருந்தாளுநர் ஏ கே ஞானச்சந்திரன் அவர்கள்.
2: அதாவது விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு அப்படின்றது ஒரு வழக்கு சொல் இல்லையா? இப்போ மருந்து அப்படின்னு எடுக்கிறப்ப ஒரு மருந்து இப்போ ஒரு டாக்டர் எழுதி கொடுக்குறாரு, அது ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு வகையான மருந்து. பொதுவாக இந்த ஆன்டி மைக்ரோபியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருந்தினுடைய தன்மை என்ன, அது எப்பெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கய்யா.
3: மருந்து என்பது ஒரு நோய்க்கு வந்து நோய் என்பது காரணம் என்னன்னாக்க, நம்ம உடம்பில் வந்து ஏதாவது ஒரு தலைவலி இல்லை ஒரு காய்ச்சல் இல்லைன்னா ஒரு டிசென்ட்ரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வர்றப்போ நம்ம மருந்து சாப்பிட்றோம். இந்த மருந்து வந்து எப்படி வேலை செய்யணும்னாக்கா, நோய் ஏற்படுறதுக்கு காரணத்துக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் நமக்கு நிவர்த்தி செய்யும். இப்போ ஜப் தலை வலிக்குதுன்னு சொன்னாக்கா, அந்த நம்ம உடம்பில் ஒரு கெமிக்கல் தட் இஸ் ப்ராஸ்டோகிளாண்டின்னு சொல்லும் ஆங்கிலத்தில், அது வந்து அதிகமாக உற்பத்தியாகி நமக்கு தலைவலி ஏற்படும், அப்புறம் வந்து கைகள் அசதியாக இருக்கும். அப்போ சில மருந்துகள், உதாரணத்திற்கு பாராசிட்டமால், அந்த மாத்திரை சாப்பிட்டோம்னாக்கா அது வந்து என்ன பண்ணோம்னாக்கா, அந்த ப்ராஸ்டோகிளாண்டின் என்கிற ஒரு கெமிக்கலை வீரியத்தை குறைத்து நமக்கு தலைவலியை குணப்படுத்தும். அதே மாதிரி இப்போ வந்து அலர்ஜி வருது வச்சிங்கல்ல, ஏதாவது அரிப்பு இல்லைன்னா வந்து இருமல் இல்லை கண் எரிச்சல், அப்படி வர்றப்போ இன்னொரு என்ஜைம் தட் இஸ் சைக்ளோ ஆக்சிஜினேஸ் என்ற ஒரு என்ஜைம் வந்து உடம்பில் போய் நம் உடம்பில் வந்து ஹிஸ்டமின் என்ற ஒரு கெமிக்கல் அதிகமாக உற்பத்தி பண்ணி நமக்கு நிறைய அலர்ஜி வந்துடும், ஸ்வெல்லிங் வரும், இச்சிங் வரும், அரிப்பு ஏற்படும். அப்போ என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம டாக்டர்ஸ் ஒரு மருந்து எழுதி கொடுப்பாரு, அதுக்கு பேர் ஆன்டி ஹிஸ்டமின். நான் சொன்ன மாதிரி இந்த அலர்ஜி வர்றப்போ ஹிஸ்டமின் நிறைய செக்ரீட் ஆகுது, பிகாஸ் ஆஃப் காக்ஸ் இன்னிபிட்டாக சொல்கிறோம், காக்ஸ் என்ஜைம்ஸ், அது சைக்ளோ ஆக்சிஜினேஸ் என்ஜைம்ங்கிறது உருவாகுது. அப்போ ஹிஸ்டமின்ஸ்ங்கிறது நிறைய டெவலப் ஆகி அந்த ஹிஸ்டமின் நமக்கு இந்த தொந்தரவு கொடுக்கும், அரிப்பு, கண்ணெரிச்சல், அப்புறம் இருமல், அப்புறம் தலைவலி. இதை நம்ம கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது என்ன, காலப்போக்கில் வந்து சில உறுப்புகள் வந்து பாதிப்பு இல்லாமல் ஆகிடும், சில உறுப்புகள் வந்து வேலை செய்யாமல் போயிடும். இது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். அலர்ஜிங்கிறது ஒரு தொடர்ந்து ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இது சில இதில் வந்து அலர்ஜியே ரொம்ப தீவிரமானது அன்னஃபைலாக்டிக் ஷாக்ங்கிறது.
2: சரி,
3: அன்னஃபைலாக்டிக் ஷாக்ங்கிறது இந்த சொன்ன நான் சொன்ன மாதிரி இந்த அரிப்பு, எரிச்சல், தலைவலி, காய்ச்சல் இதெல்லாம் வந்தப்போ கடைசியில் என்ன பண்ணோம்னாக்கா, உயிரையே கொள்ளிடும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸ் இருக்கும். இதனால் நம்ம அலர்ஜிங்கிறது நம்ம ஈஸியாக எடுத்துடக்கூடாது, அது அப்பப்போ நம்ம வந்து அது என்ன செய்யணுமோ நிவர்த்தி செஞ்சு அதை குணப்படுத்த வேண்டும்.
1: மருந்தின் மகத்துவம். தகவல் வழங்கினார் மருந்தாளுநர் ஏ கே ஞானச்சந்திரன் அவர்கள்.
4: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாட சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
5: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
4: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
5: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
4: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேனா உன் உடம்புக்கு தானே நல்லது.
5: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்வது இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு கடைக்கு போனேன், 5 ரூபா பணத்தை எடுத்து கொடுத்தேன். ஒரு தினசரி பத்திரிகையை கேட்டேன். அவர் உடனே அங்கே அடுக்கி வச்சிருந்த

0: பத்திரிகையில் ஒன்று எடுத்து என் கையில் கொடுத்தார், வாங்கிக்கிட்டேன். மீதி பணத்தை எடுத்தார், அதையும் என் கையில் கொடுக்கணும்ல, கொடுக்கல, எதிரில் இருந்த பலகையில் வச்சு எடுத்துக்க சொன்னார். எப்பவும் அவர் அப்படி தான் பண்ணுவார், நானும் எடுத்துக்கிட்டு வந்துடுவேன். இவர் ஏன் இப்படி பண்ணுறாருங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். ஒரு நாள் அவர்கிட்டே இதை கேட்டுவிட்டேன், ஏங்க நீங்கள் உங்கள் கடைக்கு வந்து பொருள்கள் வாங்குறவங்களுக்கு நீங்கள் பாக்கி சில்லறையை கொடுக்குறப்போ பலகையில் வச்சு விட்றீங்க, கையில் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டேன். காசை கையில் கொடுத்தா நம்மக்கிட்ட இருக்கிற லட்சுமி போயிடுவா சார் அப்படின்னார். அதாவது பணம் செலவாகிடும் அப்படின்னு அர்த்தமா. இன்னொரு நண்பர், அவர் ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறார். ஏங்க என்னாச்சு, ஏன் இப்படி கப்பலே கவிழ்ந்தது மாதிரி உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். கப்பலே கவிழ்ந்திருந்தா கூட நான் இப்படி கவலைப்பட மாட்டேன் சார், வேறு ஒன்று நடந்து போச்சுன்னார். என்னன்னு கேட்டேன். என் உச்சந்தலையில் பல்லி ஒன்று விழுந்துட்டுதுன்னார். அதுக்காகவா இப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். ஆமாங்க, பல்லி உச்சந்தலையில் விழுந்தால் பலன் என்னன்னு பஞ்சாங்கத்தில் பார்த்தேன், மரணம்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். இப்படியும் ஒருத்தர், என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் எப்படி தெரியுமா, தினமும் வலது காலை வச்சு தான் ஆஃபீஸுக்கு உள்ளே நுழைவார். என்றைக்காவது தவறுதலாக இடது காலை வச்சு உள்ளே வந்துட்டார்னா அன்றைக்கி பூரா மனசு சங்கடப்படுவார், எந்த வேலையும் சரியாக ஓடாது. கேரம் போர்டு ஆடுற ஒருத்தர் எப்போ ஆட உட்காந்தாலும் ஸ்ட்ரைக்கரை கை தவறி கீழே விழற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு ஆட உட்காருவார். ஏன்னா எப்போவும் ஒரு தடவை நிஜமாகவே அது வந்து கை தவறி கீழே விழுந்திருக்குது, அன்னைக்கு பிரமாதமாக ஜெயிச்சுட்டார், உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டார், கை தவறனா லாபம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதையே பழக்கமாக்கிக்கிட்டார். பூனை குறுக்க போனால் சகனம் சரியில்லைன்னு நினைக்கிறவங்க உண்டு. ஆனால் ஒருத்தர் எப்படி தெரியுமா, அவர் வெளியில் கிளம்புற சமயம் பக்கத்து வீட்டு ரேடியோவில் மியாவு மியாவு பூனை குட்டின்னு பாட்டு சத்தம் கேட்டால் கூட போதும், சகனம் சரியில்லைன்னு பிரயாணத்தை கேன்சல் பண்ணிவிடுவார். இப்போ இவ்வளவும் எதுக்கு சொல்கிறோம்னா, அளவுக்கு மீறின சகுன நம்பிக்கைகள் இருக்குது பாருங்கள், இதோட பயமும் சேர்ந்துக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்க, இது ஒருத்தருடைய மனநிலையை பாதிச்சிடும். இது வந்து உளவியல் நிபுணர்கள் சொல்கிற கருத்து. வாழ்க்கையே தடுமாற வச்சிடும். பாதுகாப்பு இல்லாத உணர்வு, ஒரு விதமான டிப்ரெஷன் மனநிலை, இதெல்லாம் தான் இதுக்கு காரணமாக அமையலாம். சில பேர் காய்கறி நறுக்க கத்தியை கையில் எடுத்தால் கூட நேரம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறது வழக்கம். அறிவு தான் மனசுக்கு வாத்தியாராக இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும். அறிவு வந்து மனசு சொல்கிறபடியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டுதுன்னா இடைஞ்சல் தான். ஒருத்தருக்கு ஏழாம் நம்பர் தான் ராசியான நம்பரா, ஏழாம் தேதி தான் எந்த காரியத்தையும் ஆரம்பிப்பாராம், ஏழு எழுத்து வர்றது மாதிரி பேரை மாற்றி வச்சுக்கிட்டார், ஏழு மணிக்கு தான் தினமும் எழுந்திருப்பார், ஏழாம் நம்பர் வீட்டில் தான் குடியிருக்கார், கல்யாணம் கூட ஏழாம் தேதி தான் பண்ணிக்கிட்டார். அவர் ஒரு நாள் குதிரை பந்தயத்துக்கு போனாராம், குதிரையோட பேரையெல்லாம் பார்த்தார், ஒரு குதிரையோட பேர் ஏழு எழுத்தில் அமைஞ்சிருந்தது, ஏழு தானே இவருக்கு அதிர்ஷ்ட நம்பர், அதனால் உடனே அது பேரில் பணத்தை கட்டினார். பந்தயம் நடந்தது, என்ன சார் ஆச்சுன்னு கேட்டாங்க, நான் பணம் கட்டின அந்த என்னோடய குதிரை ஏழாவதாக வந்து சேர்ந்தது சார் அப்படின்னாராம் சோகமாக.
1: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா?
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்லினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி மதுரை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:35. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1209 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்க இருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக போடா போடி திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் சிலம்பரசன் குரல்களில் கேட்கலாம்.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
6: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
6: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
7: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத் தென்றல். ஆடம்பரத்தை விரும்பாத தந்தை தன் குழந்தையின் ஆசைகளுக்கு மட்டும் தடைகள் போடுவதில்லை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் திரி திரைப்படத்திலிருந்து ஜிவி பிரகாஷ் இசையில் ஜிவி பிரகாஷ் மற்றும் உத்தாரா உன்னிகிருஷ்ணன் குரல்களில் கேட்கலாம்.
1: இதே வேலையா போச்சு.

நேரம் 7:49. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக தெய்வ திருமகள் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் இசையில் ஹரிஹரன் குரலில் கேட்கலாம். இதோ

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 7:56. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். தான் தடுமாற விழுந்த இடங்களில் தவறி கூட தன் மகள் விழுந்துவிடக்கூடாது என்று நினைப்பவரே அப்பா. அடுத்த பாடல் தங்கமீன்கள் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா குரல் இசையில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி குரலில் கேட்கலாம்.

0: பெண்கள்.
1: நேரம் 8 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக குறும்பா பாடலை கேட்கலாம். இசையமைத்தவர் இமான், பாடியவர் சித் ஸ்ரீராம்.

நேரம் 8:05. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மெல்லிசையான பாடல்களோடு வளம் வந்து கொண்டிருப்பது மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக டாக்டர் திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில் அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் ஜோனிதா காந்தி குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 8:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மேகக்கூட்டங்களை மேசிலிருக்க வைத்துக் கொண்டிருப்பது மதுரத்தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ராஜாராணி திரைப்படத்திலிருந்து, ஜி வி பிரகாஷ் இசையில், கிளின்டன் கிரெஜோ மற்றும் அல்போன்சா அல்கா குரல்களில் கேட்கலாம்.

0: வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 8:31. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நீங்கள் மெல்லிசையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மதுர தென்றல் நிகழ்ச்சியில். மதுர தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில் சில்பா ராவ் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் குரல்களை கேட்கலாம்.

நேரம் 8:34. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஜகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் தனுஷ் மற்றும் தி குரல்களில் கேட்கலாம்.

அவன் இங்க

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 8:35. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இன்னிசையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காத்து வாக்குல ரெண்டு காதல் திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில் அனிருத், சஞ்சனா, திவா, திவாகுமார் கல்மாஞ்சி மற்றும் சுனிதி சௌஹான் குரல்களில் கேட்கலாம்.

0: I love you too.
1: நேரம் 8:43. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1263 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வாரிசு திரைப்படத்திலிருந்து விஜய் மற்றும் எம் எம் மானசிக் குரல்களில் கேட்கலாம்.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடியை போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.
0: ம் ம்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 8:49. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். இன்னிசையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பேட்டை திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில் அனிருத் குரலில் கேட்கலாம்.

நேரம் 8:53. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். இதுவரை மதுரத்தென்றல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக மாரிட்டு திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில் அனிருத் மற்றும் ஆலிசா தாமஸ் குரல்களில் கேட்கலாம். இதோ

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
0: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லோ பல்லோ,
0: இங்கே உட்கார, இங்கே நான் பார்த்துக்கிறேன்.
1: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிகிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்கள் விழுந்து கிடக்கிறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 KHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.

0: இதுவரை மதுரத்தென்ற நிகழ்ச்சி கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் விவேக் சதாசிவம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங். முதலில் ராமபக்தி சாம்ராஜ்யம் என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சுத்தபங்களா, ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:26 25 அரங்கிசை நிகழ்ச்சியில் விவேக் சதாசிவம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள்

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை விவேக் சதாசிவம் அவர்களின் பாட்டு கேட்டோம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை விவேக் சதாசிவம் அவர்களின் பாட்டு கேட்டோம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங்.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக குக்கு திரைப்படத்தில் இருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் சியான் ரால்டன் குரல்களில் கேட்கலாம்.

0: உரிமைகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: நேரம் 10:07. ஆகாஷ்வாணி மதுரை 1269 kHz. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சில்லனூறு காதல் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஏ ஆர் ரஹ்மான் குரலில் கேட்கலாம். இதோ

நேரம் 10:13. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தில்லுமுல்லு 2 திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் கார்த்திக் குரலில் கேட்கலாம்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேரம் 10:19. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். ஆகாஷ்வாணி மதுரை 1269 கிலோஹெர்ட்ஸில் அடுத்த பாடலாக ஒலிக்க இருப்பது காத்து வாக்குல ரெண்டு காதல் திரைப்படத்திலிருந்து ஜி ரவி மற்றும் சாஷா திருப்பதி குரல்களில் கேட்கலாம். இதோ

0: மழைக்காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சியான இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.
1: நேரம் 10:26. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சிவாஜி திரைப்படத்திலிருந்து விஜய் ஏசுதாஸ் குரலில் கேட்கலாம்.

நேரம் 10:31. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பாரிஜாதம் திரைப்படத்திலிருந்து தருண்குமார் இசையில் ஹரிஹரன் மற்றும் ஸ்ருதி குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 10:36. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸில். அடுத்த பாடலாக மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார் மற்றும் நித்யஸ்ரீ குரல்களில் கேட்கலாம் கிதோ.

0: காலையில மணி 7 ஆயிருச்சு. பாரு வீட்டுல இருக்க வழி நான் தான் பாக்கணும், வெளியே இருக்க வழி நான் தான் பாக்கணும். சரி குப்பைய கூட்டிட்டு வந்து சமைக்கிற வேலைய பாப்போம்.
1: சாந்தாக்கா நீங்க சொன்னாங்க, நீங்க எப்படி பண்ணலாம்?
2: தலிவரு
1: வீட்டுல இருக்க குப்பைய ரோட்ல கொட்டினா வீடு சுத்தமாகும், அதே கொஞ்சம் தள்ளி குப்பை தொட்டிலே கொட்டினா இந்த குப்பமே சுத்தமாகும்.
0: நான் மட்டுமா குப்பையை தொட்டிக்கு வெளியே கொட்டுறேன்? ஊரே தொட்டிக்கு வெளியே தான் கொட்டுது.
3: ஏமா அந்த தம்பி சொல்றதும் கரெக்ட் தானேமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வெளியே குப்பைய போடுறீங்க, அது காத்துல அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது, வண்டி ஓட்டுறவங்க முகத்துல எல்லாம் போய் படுது, இது பார்த்தாதுன்னு எல்லாரோட வீடு கடை வாசல்னு போய் விழுகுது. அது மட்டுமா, ஆடு மாடு எல்லாம் சாப்பாடுன்னு நினைச்சு நீங்க போடுற குப்பையில இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போடுறது. அதான் நம்ம அரசாங்கமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தொட்டிய தனித்தனியா பிரிச்சே வச்சிருக்காங்களே, அதுல போடுறதுக்கு உங்களுக்கு என்னமா சிரமம்?
0: சரிமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், இனிமேலாச்சும் நம்ம எல்லாம் மாறலாம்.
4: சாலைகளில் குப்பைகளை போடாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து குப்பை தொட்டியில் போட்டு பழகுவோம். பொதுநல

0: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: நேரம் 10:42. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தேவதையை கண்டேன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். கிதோ

நேரம் 10:47. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் இசையில் ரூப்குமார், ரத்தோட் மற்றும் ஹரணி குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 10:54. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சைக்கோ திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் குரல்களில் கேட்கலாம்.

0: தனியா வா ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போ போற, பேசாம இங்கே இரு. அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேணாம்.
1: மா புரியாம பேசாதீங்கம்மா, இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா?
3: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
0: அது வந்துனே,
3: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாமா இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ணில் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
1: ரயில்வே

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11 மணி ஒரு நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்க இருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வாலி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 11:09. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுர தென்றல். ஆகாஷவாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்னிசையான பாடல்களை மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஷாஜஹான் திரைப்படத்திலிருந்து மணிஷர்மா இசையில் உன்னிமேனன் குரலில் கேட்கலாம்.

நேரம் 11:14. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக செல்லமே திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 11:19. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரகுமான் இசையில் கேட்கலாம்.

நேரம் 11:25. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ரிதம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தான, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 11:35. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 11:39. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். இதோ

நேரம் 11:45. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். நேர்கள் இணைந்திருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக VIP திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 11:50. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். ஒலித்துக் கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் ராஜா இசையில் ஹரிஹரன் மற்றும் சாதன சர்க்கம் குரல்களில் கேட்கலாம் கீதோ.

நேரம் 11:56. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். ஒலித்துக் கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் அனுராதா ஸ்ரீராம் குரலில் கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

சம்பந்தம் அவர்களின் பக்தி பாடல். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல். பிற்பகல் 1:00 விளம்பரங்கள். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 1:10 என்னுயிர் தோழி, எழுத்தாளர் உஷா ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம். இறுதிப்பகுதி, உடன் உரையாடுபவர் எம் வாசவி. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மெல்லிசை. பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 2:15 மதுரத்தென்றல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 12:10 இசை மேடை சீர்காழி திருஞான

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் சீர்காழி திருஞான சம்பந்தம் அவர்களின் துதிப்பாடல்கள் கேட்கலாம். முதலாவதாக அன்று ஆளின் என தொடங்கும் விருத்தம், தொடர்ந்து பிறையாய் சுந்தரர் தேவாரம்.

0: இதுவரை சீர்காழி திருஞான சம்பந்தம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: நேரம் 12:40. தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிமின் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்கப்பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நீட் வினாத்தாள் வெளியான விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 13 பேர் சிறையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேசிய பிரதமர், விவசாயிகளின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். நாடாளுமன்றத்தில் மசோதாக்களை நிறைவேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்கும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தியாவில் மிக நீண்டகாலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திர மோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, இளையோரின் நலனுக்காக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றம் சுமூகமாக செயல்பட ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வெளிப்படைத்தன்மையுடனும் நேர்மையாகவும் தேர்வுகளை நடத்த உறுதிபூண்டிருப்பதாக தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு பின்னர் எமது செய்தியாளர்களிடம் பேசிய ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியின் தலைவர் திரு உபேந்திர குஷ்வாகா, நீட் மறுதேர்வு சுமூகமாக நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிஜேபி மாநிலங்களவை உறுப்பினர் திரு அசோக் மிட்டல் பேசும்போது, இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மக்களை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் வெளியான விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நீட் தொடர்பான பிரச்சினையை எழுப்ப எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேக்கு அனுமதி அளித்தார். இது தொடர்பாக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை உயர்ந்த போதிலும் இந்தியாவில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கட்டுக்குள் உள்ளதாக கூறினார். மேற்காசியாவில் ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை காரணமாக சமையல் எரிவாயு இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டரின் சந்தை நிர்ணய விலை 1,695 ரூபாய் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பொதுமக்களின் நலன் கருதி மாற்று இறக்குமதி வழிகளை பயன்படுத்தி சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீர் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 957 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் திரு சுரேஷ் கோபி தெரிவித்தார். சிறுபான்மையினர் நலத்துறைக்கான நிலைக்குழு சார்பாக அனைத்து அமைச்சகங்களிலும் ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தியுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார்.

0: மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், மத்திய மின்துறையில் மட்டும் 6 கூட்டங்கள் நடத்தப்பட்டதாக கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு புதிய ஆலோசனைக் குழு அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சிக்கிமில் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்கப்பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங்குடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணிகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசு முழு ஒத்துழைப்பை அளிக்கும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். சிக்கிமின் நாம்ச்சியில் அனல்மின் நிலைய கட்டுமான சுரங்கப்பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். இதில் சிக்கிய 25 பேரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் மாநில காவல்துறையினரும் இந்த மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். புதுதில்லி காசியாபாத் இடையே சரக்கு ரயில் இன்று காலை தடம் புரண்டது. வழித்தடத்தை சரிசெய்யும் பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதாக வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் 53 ரயில்களின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதில் 24 ரயில்கள் தில்லி புதுதில்லி மாற்றுவழி பாதையில் இயக்கப்படுகின்றன. மேலும் 16 பயணியர் ரயில் சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேற்காசிய பகுதியில் பதற்றமான நிலை நீடித்து வருவதால் சென்னையிலிருந்து பஹ்ரைன், அபுதாபி உள்ளிட்ட இடங்களுக்கான விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அபுதாபி, துபாய், சார்ஜா, பஹ்ரைன், மஸ்கட், லண்டன், சிங்கப்பூர் ஆகிய இடங்களிலிருந்து சென்னைக்கு வரும் சுமார் 10 பயணிகள் விமானங்கள் தாமதமாக சென்னைக்கு வந்து சேர்வதால் சென்னையிலிருந்து அந்த நாடுகளுக்கு புறப்படும் விமானங்களும் தாமதமாக புறப்பட்டு செல்கின்றன. நேற்று நள்ளிரவிலிருந்து இன்று காலை வரை புறப்பட்டு செல்ல வேண்டிய 10 பயணிகள் விமானங்கள் சுமார் 30 நிமிடங்களிலிருந்து 3 மணி நேரம் வரை தாமதமாக சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்கின்றன. கொழும்பிலிருந்து சென்னைக்கு வர வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானமும், மாலை 4 மணிக்கு சென்னையிலிருந்து கொழும்பு புறப்பட்டு செல்ல வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் ஆகிய 2 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதே போன்று விமானங்கள் தாமதம் அல்லது ரத்து என்ற நிலை ஏற்பட்டால் அது குறித்து பயணிகளுக்கு முன்னதாகவே அறிவிப்பு செய்யப்படுவதோடு ட்விட்டரில் அது குறித்து சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தகவல் தெரிவிப்பார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரி விதித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அமெரிக்க பொருட்களுக்கு கனடா வரி விதித்துள்ளதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் கார், மதுபானம் மற்றும் பால் பொருட்களின் வர்த்தகத்தை பாதுகாப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபானம், ஹாக்கி மட்டை, சிமெண்ட் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்று கனடா அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக கனடா பிரதமர் மார்க் கார்னே வெளியிட்டுள்ள அறிக்கையில், கனடா நாட்டு விவசாயிகள், வணிகர்கள் மற்றும் பணியாளர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பீகார், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15 தேதியிலிருந்து 30 தேதி வரை நடைபெறவுள்ள உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணி பங்கேற்கிறது. அடுத்த

0: மாதம் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள முதல் போட்டியில் இந்தியா வேல்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிமின் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு தொடர்கிறது. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி நாளை மறுநாள் வரை 23ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று இன்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பு, வடக்கு வங்கக் கடற்பரப்பு, மத்திய வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசும் வாய்ப்புண்டு. நாளை முதல் 25ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் உயரம் மற்றும் வேகம் பற்றிய எச்சரிக்கை. தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் பெரியதலை முதல் வெம்பார் வரை 15 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகளின் வேகம் 1.2 முதல் 1.4 மீட்டராக உயரும் வாய்ப்புண்டு. திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.5 மீட்டராக அலைகளின் உயரம் இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.4 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை 15 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.3 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். ஆந்திரப்பிரதேசத்தில் கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் வரை அலைகளின் வேகம், அதாவது அலைகள் கரையை தொடும் வேகம் வினாடிக்கு 1.4 முதல் 1.6 மீட்டராக இருக்கக்கூடும். நாளை இரவு 7 மணி வரை கிருஷ்ணா மாவட்ட கடலோர பகுதிகளில் நச்சுக்கொண்டா முதல் பெத்தகொல்லப்பள்ளம் வரை அலைகளின் வேகம் 1.3 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். மேற்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் நாளை இரவு 7 மணி வரை 1.3 முதல் 1.5 மீட்டராக வினாடிக்கு இருக்கக்கூடும். நெல்லூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் கோரமண்டல் முதல் 0.9 முதல் 1.2 மீட்டராக நாளை இரவு 7 மணி வரை அலைகளின் வேகம் இருக்கக்கூடும். குண்டூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் 0.7 முதல் 1 மீட்டராக வினாடிக்கு அலைகளின் வேகம் இருக்கக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் பி. மாதுரி பாடியுள்ள பாடல். பாடலை ஏற்றியவர் ESS மூர்த்தி. இசை உபேந்திரகுமார்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
4: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ் அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும் அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
2: தொடர்வது 1-5.

0: 217 points to at 77,491, while Nifty dropped 60 points to 24,179 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: நேரம் 1:10.
2: ஆகாஷ்வாணி. என்னுயிர் தோழி, இன்றைய நிகழ்ச்சியில் எழுத்தாளர் ராமச்சந்திரன் உஷா அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் வாசவி.
3: நேர்ல என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில எழுத்தாளர் ராமச்சந்திரன் உஷா அவங்க இணைந்திருக்காங்க. உங்களோட கரை தேடும் ஓடங்கள் இந்த புதினம், இதுலயுமே வந்து மூணு பெண்களை மையமா வச்சுதான் நீங்க எழுதியிருப்பீங்க. சோ இதுக்கான இன்ஸ்பிரேஷன் எப்படி மேம்? இதுவுமே வந்து ரியல் லைஃப்ல நடந்த
4: வச்சுதான். அதுல வர்றது வந்து எல்லாமே, நான் கல்ஃப்ல இருந்தேன் சொன்ன 15 வருஷம். இது முக்கியமா இஸ்லாமிய பெண்களோட குடும்ப வச்சுதான் எழுதுனேன். அப்ப எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் இருந்தாங்க. அப்ப இவரு பிரபல எழுத்தாளர் நாகூர் ரூமி தான் இதுக்கு முன்னுரை எழுதி கொடுத்தாரு. என்ன நீங்க ஹோம்ஒர்க் பண்ணாலும் மிஸ்டேக்ஸ் வராம இருக்கவே இருக்காது. அப்படியே அதுல ஒன்னு வந்தது, அது ஒருத்தர் சொன்னாரு இந்த வார்த்தை நீங்க தப்பு அப்படின்னா. புக்கு ரிலீஸ் ஆன பிறகு பல பேர் தெரியாத நிறைய பேர் வந்து கரெக்டா எழுதிருக்கீங்க, ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்க, எனக்கு அப்ப மெயில் அமிச்சாங்க.
3: கரை தேடும் உடங்களுக்கு அப்படி ஒரு வரவேற்பு. மேம், உங்களுக்கு எழுத்து, டெரஸ் கார்டனிங் இதெல்லாம இன்னொரு பிடித்த விஷயம், டிராவலிங்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த டிராவலிங் எக்ஸ்பீரியன்சஸ் பத்தி சொல்லுங்க மேம். நீங்க போனதுலயே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்த இடம், இல்ல நான் மறுபடியும் மறுபடியும் அங்க போகணும் அப்படின்னு நினைக்கிற இடங்கள்?
4: மறுபடியும் வரையும் போகணுங்க என்ன எனக்கு எதுவுமே இல்லை. என்ன பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கிறதுனால.
3: ஓகே,
4: சென்னையில வந்து குரூப் இருக்கு, அதுல வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்க ஒரு ட்ரிப் போவோம். பழைய கோவில்கள், அதுக்கு நம்ம போகிற கோவிலை பற்றி, அந்த கட்டுமானக்கலை சிற்பங்கள் எல்லாத்தையும் பற்றி எங்களுக்கு கிளாஸ் மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிடும் போகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி.
3: ஓகே,
4: ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். பழைய கோவிலெல்லாம் பார்க்கும்போது சிற்பங்கள் அல்லாமல் அந்த கட்டிடக்கலை, அந்த காலத்து சிவில் இன்ஜினியர்லாம் எப்படி கட்டினாங்கன்னு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும்.
3: ஸோ அப்படி நீங்கள் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி நீங்கள் போய் பார்த்த கோவில்கள்ல
4: கொனாரக்.
3: ஓகே, நீங்க ரொம்ப பிரமிச்சது. ஓகே, அந்த மாதிரி கோயிலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் நீங்க இந்த மாதிரி கட்டிடக்கலைகளை பார்க்கும்போது நீங்க புதுசா தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ஃபேக்ட், ஓ நமக்கு இதனால் வரைக்கும் இது தெரியாது, இல்லாட்டி இதை நம்ம வேற மாதிரில நினைச்சிட்டு இருந்தோம், இந்த உண்மையை உடைச்சது அப்படின்னு
4: இதுவும் சொல்லணும். சோம்நாத்
3: குஜராத்ல,
4: குஜராத்ல தமிழ் டிரான்ஸ்லேஷன் நான் சின்ன வயசுல படிச்சது. சோம்நாத் தெரியும்ல, கஜனி முகமது, அந்த கோவில் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது, அது நிறைவுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு மாதிரி உணர்வு இருந்தது. கொனாரக் பார்த்து அப்படியே பிரமிச்சு போனேன். இந்த 2 கோவில் சொல்ல நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. இப்ப சமீபத்துல போனா பேர் மறந்து போச்சு, நிஜமா வயல் நடுவுல ஒரு கோவில், அதுல இதெல்லாம் இல்லை, வழிபாடெல்லாம் கிடையாது, பழையது ஆந்திரால. நிஜமா காலையில பாம்பு போனா கூட தெரியாது, அந்த மாதிரி ஒரு 4 உயர புல்லு, அது நடுவுல அந்த கோவில் தேடிட்டு போனோம். நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே வரலாற்று ஆர்வலர்கள் சேர்ந்து நடத்துறது. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி 4-5 நாள் போயிட்டு வருவோம் இந்தியால இருக்கிற எல்லா கோவிலுக்கும்.
3: அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி டிராவல் பண்ணி நீங்க போய் பார்த்த ஒரு கோயில் பத்தி அதுல இருந்து நீங்க ஏதாவது எழுதிருக்கீங்களா?
4: கொனாரக் போயிருந்த போது ரொம்ப அருமையான சிற்பங்கள்லாம் இருந்தது. கொனாரக் மகாலட்சுமின்னு ஒரு கதை எழுதினேன்.
3: ஓகே,
4: அப்புறம் பயணக்கட்டுரை போயிட்டு வந்தது பத்தி,
3: பயணக்கட்டுரைகளாகவும். ஓகே,

0: ஸோ உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போது சில வாழ்க்கை பாடங்கள் வந்து நீங்கள் கற்றுட்டு வந்திருப்பீங்க. நம்ம போய் பார்க்கும்போது நம்ம அதுலேருந்து நம்ம எழுதுறதுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கிறதுங்கிறது வேற, நமக்கு ஒரு லைஃப் லெசன் மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நமக்கு பயணங்கள் கற்றுக் கொடுக்கும். அப்படி ஏதாவது நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் போன பயணங்கள்லேருந்து ஏதாவது நீங்கள் ஒரு ஒரு வாழ்க்கை பாடம் அப்படின்றத கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்களா?
1: பொதுவாக பயணங்கள் வந்து பொறுமையை கற்றுக் கொடுக்கும், மனுஷர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க கற்றுக் கொடுக்கும்.
0: கண்டிப்பா,
1: ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி குணம் இருக்கும். அதான் எனக்கு எப்பவுமே மனிதர்களை வேடிக்கை பார்க்க ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன்ல, நான் படி பார்த்துட்டு இருப்பேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப சண்டை போடுவாங்க, காமெடியாக இருக்கும். வந்த இடத்துல இது கூட ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்காம சண்டை போடுறதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும்.
0: ஆச்சரியமா இருக்கும்.
1: இவங்கெல்லாம் வாழ்க்கை வீட்டில் எப்படி நடந்துப்பாங்கன்னு யோசிப்பேன் நான். வந்து பயணம், புது புது இடங்கள், புது புது மனிதர்கள், நமக்கு தெரிஞ்ச அரகுறை மொழியில பேசுறது, அவங்க உணவு முறை. ஒரு வாட்டி போபால்ல ஒரு ஸ்டேஷன் கிட்ட ஒரு ஹோட்டல்ல சோள ரொட்டி இப்ப சாப்பிட்டோம், அவ்வளோ நல்லா இருந்தது. அவங்க அந்த பையன் அந்த தொட்டுக்க வந்து வெண்ணெய்
0: கொடுப்பாங்க,
1: அவ்வளோ டேஸ்ட். நான் திரும்ப திரும்ப போயிட்டேன். அவன் என்ன அந்த பக்கம் தாண்டி போகும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஸ்பூன் வெண்ணெய் வச்சுட்டு போயிட்டு இருந்தேன் ஒரு நாலஞ்சு வாட்டி.
0: ஆனா அது நல்ல விஷயம்ல, நம்ம அந்தந்த ஊருக்கு போய் அந்தந்த ஊர் உணவை வந்து.
1: அதே தான். ஆனா நான் ரொம்ப சாப்பாட்டுல ரொம்ப சூசி. நான் இந்த எண்ணெய் இதெல்லாம் ரொம்ப வெளியே போனா சாப்பிட மாட்டேன், உடம்புக்கு ஒத்துக்காம போயிட்டான்னு பயம் எனக்கு. அதனால

0: ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுக்க மாட்டேன். ரொம்ப ஸ்வீட்ஸு, முக்கியமாக இந்த எண்ணெயில் பொரிச்சதெல்லாம் நான் வெளியே போனால் சாப்பிட மாட்டேன். பட் இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து சாப்பிடுவேன். ஆனால் எனக்கு பெரிய பிரச்சனைலாம் எதுவும் இது வரைக்கும் வந்ததில்லை.
1: ஓகே.
0: மனிதர்கள் விசித்திர விசித்திரமான மனிதர்கள், எல்லாம் அன்பானவங்க தான். உண்மையாக சொல்ல போனால் மனுஷங்க வந்து நல்லவங்க தான். எங்கோ நூத்துல ஒத்துரு பண்ற தப்பால நம்ம மத்தவங்களை வந்து நம்பாம போறோம். மனுஷர்களை மனுஷன் நம்பணும்.
1: ஆனா நீங்க சொல்ற மாதிரி மனிதர்களை தூரமா நின்று வேடிக்கை பாக்குற அந்த மனநிலை இருக்குல்ல, அது நிறைய பேருக்கு கிடையாது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு சண்டை போடுறாங்க அப்படின்னா நிறைய பேர் அதுல இன்வால்வ் ஆயிக்க பாப்பாங்க. இல்ல அதுல தன்னோட ஸ்டாண்ட் என்ன, அதுல நான் வந்து இவங்க சைடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு பக்கம் நிக்கிறது அப்படின்னு. அத வந்து அதுல பட்டுக்காம மூணாவது மனிதரா தள்ளி நின்று வேடிக்கை பாக்குறதுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பக்குவமான மனநிலை வேணும் அப்படின்னு
0: நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ஏன்னா ரெண்டு பேர் பேச போனீங்கன்னா ரெண்டு பேர் சொல்றதும் கரெக்டா
1: இருக்கும்,
0: இவங்க சொல்றதும் கரெக்டா இருக்கும். நம்ம எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும் ஒரு பக்கமா நின்றுட்டு? அதனால வாழ்க்கையில கருத்துங்கிறது எனக்கு எதுவுமே கிடையாது.
1: கிடையாது,
0: இவங்க சொல்றதும் கரெக்டா இருக்கும், அவங்க சொல்றதும் கரெக்டா இருக்கும்.
1: கரெக்ட். ஜெயகாந்தன் அவர்கள் தான் நினைக்கிறேன் என்னோட சரி, அவரவருக்கு
0: ரொம்ப பிடிச்ச வார்த்தைகள். அதனால்தான் நான் சொன்னேன் எனக்கு யார் மேலயுமே கோபம் வராது. நான் முன்னாடியே சொன்னேன்ல, காரணம் அதுதான். அந்த நேரத்துல அவங்களோட நியாயம் அது நியாயம், அவங்களுக்கு அது நியாயம், எனக்கு அது நியாயம் இல்லாம போனாலும் அவங்களுக்கு அது நியாயம். அதை இவங்க ஏத்துக்கிற இது வந்தாலே நம்மளுக்கு மனுஷங்க மேல முக்கியமா வன்மம் வராது. கோபம் வரும் இல்லைன்னு சொல்ல, வன்மம் வராது.
1: அந்த கோபம் வன்மமா
0: வன்மமா மாறாது.
1: கரெக்ட்.

0: மேம், நீங்க ரொம்ப ஸ்லாகிச்சு அல்லது ரொம்ப மெனக்கட்டு நீங்க இல்லாட்டி ரொம்ப ரசிச்சு எழுதின ஒரு சிறுகதை அப்படின்னா எது சொல்வீங்க மேம்?
1: எல்லா சிறுகதையும் நான் விருப்பப்பட்டு எழுதினதுதான்.
0: ஓகே,
1: இப்போ சமீபத்தில் சிறுகதை போட்டியில் என்னோட கதை பரிசு பெற்றது. அது என்னன்னா, ஒரு அண்ணன் தம்பி. அண்ணன் பயங்கர ஸ்மார்ட்டு, தம்பி வந்து கொஞ்சம் உடல் அவருக்கு காலு வழங்காது, அது இல்லாமல் கொஞ்சம் திக்கி பேசுகிற ஒரு என்ன சொல்ற ரொம்ப இன்னசென்ட் அந்த மாதிரி. அண்ணன் அடிப்பணிஞ்சியே அவர் வாழறாரு. அண்ணன் நல்ல நிலைமைக்கு உயர்ந்துடுறாரு. அதுக்கு இவர் இவரோட உழைப்பும் அதில் உண்டு. ஆனால் அண்ணன் வந்து அந்த அவனை வந்து அடிமை போல தான் நடத்துவார்.
0: ஓகே,
1: அது அவங்க அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. ஏன்னா புருஷனை டெய்லி ஒருத்தன் இன்சல்ட் பண்ணிட்டு இருந்தா அண்ணன் ஆனாலும் ஒரு ஒய்ஃபு கோபம் வரதானே செய்யும் உனக்கு. ஆனால் அவர் வந்து தம்பி அதை காதலே போட்டுக்க மாட்டார், எனக்கு அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் என்னாவது, இவங்களுக்கு ஒரு பொண்ணு, அவங்களுக்கும் ஒரு பொண்ணு. அண்ணன் பொண்ணு ரொம்ப நல்லா படிச்ச படிப்பா, ரொம்ப நல்லா அழகா இருப்பா. தம்பி பொண்ணு சுமாராக தான் படிக்கும், பாக்கும் சுமாராக தான் இருக்கும். அப்போ வந்து அந்த அண்ணன் பொண்ணு வந்து கூட படித்தவன், ஆனால் அவங்க வீட்டு சலவை தொழிலாளியோட பையன். ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸு, பிளான் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த பையன் ரொம்ப நல்லா படித்த பையன், இந்த பொண்ணும் நல்லா படிக்கிறாங்க. அவங்க ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணி அவங்க நாட்டை விட்டே ஓடி போயிடுறாங்க கல்யாணம் பண்ணிட்டு. இதை ஏன்னா அப்பா விட மாட்டாருன்னு அவங்களுக்கு தெரியும், ஜாதி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து என்ன ஆயிடுது, அவங்க மனைவி வந்து இவரோட சுடுசொல் தாங்காம அந்த அம்மா சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடுறாங்க. இவர் அண்ணப்பாவும் அவ்வளோதான், ஒடிஞ்சு போயிடுறாரு. அவ்வளோ வரைக்கும் இவர் ரொம்ப அவங்க தம்பியை வந்து டாமினேட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு இருக்கும்போதே ஒரு நாள் வந்து தம்பி பொண்ணை வந்து அவர் ரொம்ப இன்சல்ட்டிங்காக எல்லார் முன்னாடி கேலி பண்ணி பேசுவார். என் பொண்ணு எப்படி இருக்கா, இந்த பொண்ணு எப்படி இருக்குங்கிற மாதிரி. நாளைக்கு இது கல்யாணம் பண்ணணும்னா கூட என் தம்பி என்கிட்ட தான் வந்து நிற்க போகிறான். இந்த மாதிரி வந்து எல்லார் முன்னாடி அவமானப்பட்டோன்னு தம்பியோட ஒய்ஃப் வந்து பொண்ணுக்கிட்ட சொல்லிடுறான், படிப்பு தான் முக்கியம், நீ படித்து வரதான் முடியும் அப்படின்னு. அன்னிலேருந்து அந்த பொண்ணு நல்லா படித்து நல்ல இன்ஜினியரிங் முடிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துடுது. நல்ல பெரிய இடத்து லவ் மேரேஜ், அதுவும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இவர் சொல்லிடுறாரு, என் பொண்ணு விரும்பி எங்ககிட்ட சொல்லிட்டு தானே பண்ணுது, ஓடி ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு அவங்க தம்பி ஒய்ஃப் சொல்லிடுறான். நீங்க இதுல தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் ஒன்றும் பேச முடியல. கதையோட கரு என்னன்னா, என்ன சொல்ல வந்தேங்கிறத சில வாசகர்கள் கண்டுபிடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் பூடகமாக தான் சொன்னேன், ஸ்ட்ரெயிட்டாக சொல்லாம. கடைசி முடிவு என்னன்னா, இப்போ இவ இந்த தம்பியோட மகள் வந்து பெங்களூர்ல நல்ல வேலை போய் செட்டில் ஆயிட்டு ஒரு குழந்தையும் வந்துடுது. அந்த குழந்தையும் கூட்டிட்டு அப்பாவை பார்க்க வரேன், பக்கத்துலேயே தான் அண்ணா இருக்காரு. அங்கே போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னோடனே அந்த பொண்ணு சொல்றா, அவர் முகத்தில் முழிக்க கூட எனக்கு விருப்பம் இல்லை, நம்மளெல்லாம் எவ்வளோ இன்சல்ட்டாக பேசினாரு, இப்போ இப்படி இப்படி இருக்காரு, இப்போ போய் குழந்தைய காட்டினா நல்லா இல்லை, அதை கண்ணு பட்டுருங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃபும் சொல்கிறாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை கூட்டிகிட்டு போய் காட்டணும் காட்டணும்னு அவர் தம்பி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஃபோன் வருது, அண்ணன் வந்து ரொம்ப திடீர்னு உடம்பு முடியாமல் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், உடனே புறப்பட்டு வாங்கன்னு கூட பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சொல்கிறாங்க. சரி, அப்போ இவர் சொல்கிறாரு, அண்ணன் ரொம்ப சீரியஸாக இருக்கா, நம்ம ஒரு ஆட்டி போய் பார்த்துட்டு வந்துலாம் கிளம்புங்கன்னு போது அடுத்த ஃபோன் வருது, அவர் இறந்துடுறாரு அப்படி சொல்லிட்டு. அப்போ அந்த தம்பி சொல்கிறாரு, பாடியெல்லாம் எடுக்கிறதுக்கு லேட் ஆகும், குழந்தைய கூட்டிகிட்டு எதுக்கு அவ்வளோ போகணும், நீ வந்து

0: கிளம்பி உங்கள் மாமனார் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நீ ஊருக்கு போயிடு சொல்லி பொண்டாட்டி மட்டும் கூப்பிட்டு நாம் மட்டும் போகலாம் கிளம்பு அப்படிங்கிறாரு. இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை பாவம் அவர் இறந்துட்டார்ல, கடைசியாக அவர் வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம்னு. இல்லை இல்லை, தேவையே இல்லை, நீ கிளம்பு கிளம்பு, நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம், நாங்கள் போகிறோம், நீ இப்படியே கிளம்பு. அப்போ தான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு புரியலையான்னு சொல்லி சிரிக்கிறார். அப்பா அவங்க ஒய்ஃப் சொல்றா, உங்க அப்பாவை என்னமோ நினைச்சேன் அப்படின்னு நினைச்சா அவளும் சிரிக்கிறா. என்ன போட்டு அவ்வளவு அடிமையாட்டம் வச்சிருந்தல்ல, இப்ப நானு என் பொண்ணு பேரம்பேத்தியோட இவ்வளவு நல்லா இருக்கும், நீ எப்படி இருக்க பாரு அப்படின்னு சொல்றதுக்குதான் அவர் வந்து பொண்ணை கொண்டு போய் காட்டணும்னு சொல்றாரே தவிர, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுங்கிற எண்ணம் எல்லாம் வெறும் வாய்
1: வார்த்தை.
0: இதை நான் கதையில வந்து ஸ்ட்ரைட்டா சொல்லாம ஜஸ்ட் இதோட முடிச்சிட்டேன்.
1: அதுதான்
0: வந்து ஒரு எழுத்தாளருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். அந்த ஒரு கதையோ ஒரு நாவலோ எழுதுறோம் இல்ல, சில இடங்கள் வந்து நாம நினைச்சத வந்து மனசுல நினைச்சத அத வந்து கரெக்டா அந்த கேட்ச் பண்றாங்க பாருங்க அந்த வாசகர். அந்த இடத்துல வந்து நம்ம எழுதுறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். இதுதானே நீங்க சொல்ல வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க.
1: சூப்பர். இந்த கதையோட பேருமா
0: கொக்கு. கொக்கு காத்துட்டு இருக்கோம்ல,
1: சோ அதனால தான்
0: ஒரு மீன் வரும் மழை.
1: இப்போ நீங்க இது சொன்னதுக்கு அப்புறம் இதுல இருந்து எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. இந்த மாதிரி சிறுகதைகள் எழுதிட்டு, சிறுகதைகள் அவர் புதினங்களே ஆகட்டுமே எழுதிட்டு, அதற்கான தலைப்புகளை நீங்க
0: ரொம்ப கஷ்டம் பேர் வைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
1: ரொம்ப கஷ்டம்.
0: ஒரு ஒரு ஜெனரேஷனுக்கு ஒரு ஒரு பேர் இருக்கும். இப்ப ரம்யா திவ்யா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். என்னோட எனக்கு 60+ அந்த ஏஜ்ல பாத்தீங்கன்னா உஷா, உமா, சாந்தி இதெல்லாம் ரொம்ப காமனா இருக்கும். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு வந்து பிரியா ரம்மான்ட்டு பேர் வைக்க மாட்டோம். இப்ப வந்து வாயிலே நுழையாத ஒரு பேர் தான் இருக்கும். அந்த மாதிரி பேர் வைக்கிறதும் கஷ்டம். அதை விட கதைக்கு தலைப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ரொம்பவே மண்டை உடைச்சுக்கணும், மெனக்கெடணும்.
1: அந்த மாதிரி தலைப்பு வைக்கிறது சிரமமான ஒரு விஷயம்.
0: சில பத்திரிகை என்ன பண்ணுவாங்க, நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு பேரை வந்து மாத்திடுவாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்.

0: நீங்க எழுதின முதல் படைப்பு, சமீபத்தில் எழுதின படைப்பு, இது ரெண்டுத்துல எது உங்களோட ரொம்ப பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொல்லுங்க.
1: அப்படியெல்லாம் சொல்ல முடியாது,
0: சொல்ல முடியாது, எல்லாமே ஃபேவரட்.
1: எல்லாமே
0: ஒரு தாய்க்கு எல்லா குழந்தையும் எப்படி சமமா அதே மாதிரி. ரைட், ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் எதை சொல்லுங்க மேம், ஹியூமர் ஆர் சீரியஸ் சப்ஜெக்ட்?
1: ஆக்சுவலா ஹியூமர் எழுதுறது ரொம்ப கஷ்டம்,
0: எழுதுறது
1: கஷ்டம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் மைல்டு நகைச்சுவை. நகைச்சுவைனா நீங்க விழுந்து விழுந்து சிரிக்க மாட்டீங்க, அதை படிக்கும் போது உங்க முகத்துல ஒரு புன்னகை வரணும், அந்த மாதிரி எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வருதாங்கிறது எனக்கு தெரியல,
0: அந்த ஹியூமரோட எழுதுறது பிடிக்கும். அதுக்கு அடுத்தது எது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்வீங்க, ஒரு கதைக்கான ஒரு பிளாட் ரெடி பண்றதா அல்லது அதை பப்ளிஷ் பண்றதா?
1: பப்ளிஷ் பண்றதை பத்தி நான் யோசிக்கிறதே கிடையாது, எழுதுறதோட என்னோட வேலை
0: முடிஞ்சது. ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் கார்டனிங்கா ரைட்டிங்கா?
1: கார்டனிங்.
0: கார்டனிங் செகண்ட் தாட்டே இல்ல, கார்டனிங். ஓகே, வாசிக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப பிடித்தது நாவல்ஸ் ஆர் ஷார்ட் ஸ்டோரிஸ்?
1: ரெண்டுமே.
0: ரெண்டுமே. இது வந்து எல்லா துறையிலையுமே இருக்கிற செலிபிரிட்டிஸ் கிட்டே ஆகட்டும் அல்லது எல்லா துறையில இருக்கிற எக்ஸ்பர்டீஸ் கிட்ட கேட்குற ஒரு கிளீஷே க்வெஸ்சனே வச்சுக்கலாம், பட் ஸ்டில் ஒரு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாங்க, அதனால கேட்குறேன் மேம். ஒரு எழுத்தாளராக நீங்கள் வந்து எழுத்தாளர் ஆகணும்னு நினைக்கிற பட்டிங் ரைட்டர்ஸுக்கு நீங்கள் கொடுக்குற அறிவுரைகள் என்ன?
1: முதல்ல இது வந்து நிறைய வாசிக்கணும்,
0: வாசிக்கணும்.
1: வாசிச்சாதான் உங்களுக்கு வந்து எது நல்ல ரைட்டிங்னு உங்களுக்கு பிடிப்படும். நிறைய வாசிப்புன்னா எல்லா சப்ஜெக்டும் வாசிக்கணும். நான் வந்து சொல்றது வந்து ஒரு சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, கண்டதையும் வாசிக்கணும். சொல்லுவாங்களே கண்டதையும் படிச்சு பண்டிதனான மாதிரி எல்லாத்தையும் வாசிக்கணும். அப்புறம் டெய்லி எழுத ஆரம்பிக்கணும். முதல் வந்து நினைக்கிறத வந்து வார்த்தையில கொண்டு வர்றது தான் எழுத்தாளரோட வேலை. எல்லாரும் நினைக்கிறோம், எல்லாருக்கிட்டையும் கதை இருக்கு, ஆனா அந்த பிராக்டிஸ் தான் வந்து நமக்கு இது எழுத வைக்குது. எழுதுறதுக்கு அதை நீங்களே முதல் வாசகியா நீங்க எழுதுறதுன்னு நினைக்காம அதை படிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். நிறைய வாசிக்கிறதுனால நீங்க எழுதுறது எப்படி இருக்கு, எந்த அழகுல இருக்குன்னு உங்களாலேயும் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். திரும்ப வந்து விடாமுயற்சி தான் நீங்க வந்து இது நல்ல எழுத்து கட்டாயம் கவனிக்கப்படும். நான் எனக்கெல்லாம் யாருமே சிபார்சு எதுவுமே கிடையாது. எனக்கு இன்னி முதல்ல கதை அதில் வந்தபோது இப்போ நினைச்சாலும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆ போட்டு ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே எனக்கு 3-4 கதைகள் வந்து எனக்கு பெரிய பத்திரிகைகளெல்லாம் வந்தது. அதே மாதிரி நான் எழுந்த முதல் நாவலே எனக்கு 2வது பரிசு
0: கிடைச்சது.
1: அதனால நல்ல எழுத்து கவனிக்கப்படும். ஏன்னா வந்து நல்ல எழுத்துக்கு வாசகர்களும் காத்திருக்காங்க, பத்திரிகைகளும் காத்திருக்கின்றன, பப்ளிஷரும் காத்திருக்காங்க, அதை மறந்து போகாதீங்க. இப்போ சிபாரிசு தான் இருந்தாதான் நம்ம கதையெல்லாம் போடுவாங்கிற பேச்செல்லாம் நம்பவே நம்பாதீங்க.
0: மேம், இப்போ ஒரு எழுத்தாளராக நீங்கள் எழுதின கதைகளுக்கு உங்களோட படைப்புகளுக்கு நிறைய பேர் ஃபீட்பேக் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் வந்து அதற்கான விமர்சனங்கள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்மளோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள்லேருந்து நம்ம குடும்ப உறுப்பினர்கள் கிட்டேருந்து அல்லது நம்மளோட க்ளோஸ்

0: ஃப்ரெண்ட்ஸு கிட்டே இருந்து கிடைச்ச ஒரு விமர்சனம், அது பாராட்டாகவும் இருக்கலாம் இல்லை அது ஒரட்டிக்காகவும் இருக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்ச ஒரு விமர்சனம்?
1: பாராட்டு வந்து பாராட்டுன்னு சொல்ல மாட்டேன். இப்போ சமீபத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பப்ளிஷ் ஆச்சின்னு சொன்னேன், காவு காவு அது எல்லாமே அதில் வந்தது அத்தனையுமே நான் பார்த்தது கேட்டது அந்த மாதிரி வச்சு எழுதின ஒரு 1933 ஆரம்பித்து 1975 பீரியடில் முடிகிற மாதிரி தான் அந்த கதை எழுதியிருந்தேன். அதில் ஒரு சம்பவம் வந்து எங்கள் அம்மாவோட பர்சனல் விஷயம், அதில் அதில் எழுதுனா எங்கள் அம்மா அதை படிச்சுட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க இது நான் சொன்னது தானே அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஓகே,
1: இன்னொரு வந்து வந்து என்னோட நெருங்கிய உறவினர் அப்படின்னு வச்சுக்கலாம், அவங்க ஏதோ ஒன்று ஏதோ படிச்சுட்டு, ஆக்சுவலாக அதை அவங்க பற்றி நான் எழுதவே இல்லை, அது வேற எதையோ எழுதுனது அவங்க நினச்சிக்கிட்டாங்க என்னை வச்சு தானே இந்த கதை எழுதுனேன்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரியை போயிடுச்சு. கோபமாக என்கிட்ட கேட்டாங்க, கேட்டோடனே நான் சொன்னேன் அது உங்களை வச்சு எழுதுனது கிடையாது, ஆனால் எழுத்துங்கிறது ஏதோ நான் ஒரு கொலைக்கதை ஒன்றும் எழுத போகிறதில்ல, நான் எழுதுறது எல்லாமே இந்த ஃபேமிலியை என்னை சுற்றி நடக்கிறது தான். ஸோ அது வந்து நான் பொய்யாலாம் எழுத முடியாது, நான் கேட்டது பார்த்தது தான் எழுத முடியும். அதனால வந்து அது நீங்கள் நினச்சிக்கிட்டா நீங்கள், நான் இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் நினச்சிக்கிட்டா அது நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். அவங்க வந்து நான் இல்லைன்னு சொல்லுவேன்னு நினச்சிட்டு அவங்க பெரிய சண்டை போடலான்னு வந்தவங்க புஷ்கர் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அமைதி ஆயிட்டாங்க.
0: எழுத்தாளர்கள்னா எப்படி இருப்பாங்க, ஏன்னா எழுத்தாளர்களோட உலகம் எப்படி இருக்கும்?
1: எழுத்தாளர் பெருசா ஒண்ணுமே
0: கிடையாது,
1: ஒண்ணுமே கிடையாது, உணர்வுகளை எண்ணங்களை எழுத்தில் கொண்டு வருகிறோம் அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதான் உங்ககிட்ட பேசினதுல இருந்து எழுத்தாளர்களோட யோசிக்கிற விஷயங்கள், அவங்க அவங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்கும், அதாவது சில சமயம் நமக்கு வந்து தோணும் எழுத்தாளர்கள் வந்து ரொம்ப பெருசா சிந்திப்பாங்களா, சார் நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா சொல்றீங்க,
1: அதை ஒத்துக்கிறேன். ஒரு தாட் வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும், ஒரு எண்ணங்கள் வந்து ஓடிட்டே
0: இருக்கும்,
1: எங்களோட டெய்லி லைஃப் வேற, அது வேற,
0: பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கும்,
1: அது பாட்டி பேக்ரவுண்ட், அது கரெக்ட், பேக்ரவுண்ட்ல
0: ஓடிட்டு இருக்கும். ஓகே மேம், நிறைய விஷயங்கள், எழுத்துனா என்ன, எழுத்தாளர்கள் எப்படி சிந்திப்பாங்க, எழுத்தாளர்களோட உலகம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சாதாரணமா சிம்பிளா மித்தவங்க மாதிரியோட தான் இருக்கும் அப்படிங்கறத அழகா சொன்னீங்க. அதே மாதிரி எழுத்தாளர்கள் மித்தவங்கள்டேந்து வேறுபட்டு இருக்கிற ஒரு விஷயம்னா எல்லாரும் சிந்திக்கிறது தான், ஆனா அந்த சிந்தனைக்கு எழுத்து வடிவம் கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள். அண்ட் உங்களோட கார்டனிங் இன்ட்ரெஸ்ட் பற்றியும் சொன்னீங்க, ட்ராவல்ஸ் பற்றியும் சொன்னீங்க, இன்னும் நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணணும், அந்த ட்ராவல்லேருந்து எங்களுக்கு நிறைய சிறுகதைகள் நிறைய புதினங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நம்மளோட நிலையத்துக்கு வந்து பேசினதுக்காக மிக்க மிக்க நன்றிகள் மேம்.
1: ரொம்ப நன்றி.
2: இதுவரை எழுத்தாளர் ராமச்சந்திரன் உஷா அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் வாசவி.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
5: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் OTT தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தேர்வு வினாத்தாள் கசிவு முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் நீண்டகால பிரதமராக பணியாற்றி வருவதற்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, எதிர்கால தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்ததாக குறிப்பிட்டார். வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதை மத்திய அரசு உறுதி செய்வதோடு இளையோரின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்ததாக திரு கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட 13 பேர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் எடுத்துரைத்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் பேசியுள்ள பிரதமர், நம் நாட்டின் விவசாயிகளுக்கு இதில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக கூறியதையும் திரு கிரண் ரிஜிஜு எடுத்துரைத்தார். நீட் வினாத்தாள் கசி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முற்பட்ட போது நீட் வினாத்தாள் கசிவு குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டன. அவை சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க அவைத்தலைவர் விடுத்த கோரிக்கைக்கு யாரும் செவிமடுக்காததால் மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவையை பிற்பகல் வரை ஒத்திவைத்தார். இந்நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை இன்று சந்தித்து மாணாக்கர் பிரச்சினை தொடர்பான விவாதம் அவையில் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த திரு ராகுல்காந்தி, மாணாக்கர் மற்றும் அவர்களின் எதிர்காலம் தொடர்பாக இந்த விவாதம் இருக்கும் என்று குறிப்பிட்டார். நாட்டின் குறு உணவு பதப்படுத்தும் பிரிவு அடித்தட்டு மக்கள் குறிப்பாக பெண்களிடையே தொழில் முனைவை மேம்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பான மத்திய உணவு பதப்படுத்தும் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வானின் இணையதள பதிவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், உரிய நிதி, தொழில்நுட்பம், சந்தை வாய்ப்புகளுடன் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மேம்படுத்தப்படுவதாக சுட்டிக்காட்டினார். இதனால் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் வேலை உருவாக்குபவர்களாக வலுப்பெற்று ஊரக பொருளாதாரம் வலுவடைந்து சுயசார்பு பாரதம் கட்டமைக்கப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மேசிடோனியா நாட்டு அதிபர் கோர்டானாவுடன் இருதரப்பு ஆலோசனைகளை இன்று மேற்கொள்கிறார். 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக மேசிடோனியா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் அந்நாட்டு பிரதமருடன் வேளாண், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளார். தமிழகத்தில் மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிதி நிலைமைக்கு ஏற்ப நிரப்புதல், UPSC தேர்வுகளுக்கு தயாராகும் மாணாக்கருக்கு பயிற்சி, அரசு அலுவலகங்களில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை விரிவுபடுத்துவது குறித்த ஆலோசனைகள் இதில் இடம்பெற்றதாக தெரிகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கு

0: தொடர்பான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026-27 நிதியாண்டிற்கான திருந்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினம் தாக்கல் செய்யப்படும் என்றார். மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்றும் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார்.
1: தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூட உள்ளது. அன்று காலை 10 மணிக்கு 2026-2027 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளிக்கப்பெறும். அடுத்த நாள் வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அலுவல் ஆய்வு கூட்டம் நடைபெறும். அதில் எத்தனை நாட்கள் நடத்துவது என்பதை பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும்.
0: தமிழ்நாட்டில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற பாடத்திட்ட தயாரிப்பு குழு கூட்டத்தில் பேசிய அமைச்சர், புத்தகங்களில் எழுத்துக்களை குறைத்து அதிக வண்ணப்படங்கள் இடம்பெறும் வகையில் அவை மாற்றி அமைக்கப்படும் என்றார். கதைகளின் வடிவில் மாணாக்கருக்கு கணிதம் கற்றுத்தரப்படும் என்றும் AI தொழில்நுட்பத்தின் நுணுக்கங்கள் கற்பிக்கப்படும் என்றும் கூறினார்.
2: பெற்றோரை மதிக்கும் கல்வி திட்டமாக இருக்க போகிறது. எவ்வளவு எவ்வளவு புத்தக பையனுடைய சுமை குறைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த குழந்தையினுடைய மனசுமை குறையும். பாடங்கள் நிறைந்த பாட புத்தகமா இல்லாமல் படங்கள் நிறைந்த பட புத்தகமா மாத்த போறேன். இனி எழுத்துகள் குறைந்து வண்ண படங்கள் அதிகமாக போகுது. வெறுமனே வாய் வழியாக வந்த கல்வி இனி காணொலியாக கேட்புலியாக இந்த குழந்தைகளுக்கு வரப்போகிறது.
0: மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு சமூக நீதிக்கும் மாநில உரிமைக்கும் தமிழக கிராமப்புற மாணாக்கரின் நலனுக்கும் எதிரானது என்று சுட்டிக்காட்டினார். நீட் தேர்வில் பல குளறுபடிகள் உள்ளதாக கூறிய அவர், இதனை உணர்ந்து அரசு தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றார். காவிரியின் குறுக்கே கர்நாடக மேகதாது அணை கட்டுவது தமிழ்நாடு மக்களின் பிரச்சினை என்பதால் அதனை தடுத்து நிறுத்த தமிழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இது தொடர்பாக முதலமைச்சர் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் பிரதமர், மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உள்ளிட்டோரை சந்தித்து உரிய அழுத்தம் தர வேண்டும் என்றும் கோரினார். சம்பா குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், சிறு குறு விவசாயிகளின் கூட்டுறவு கடன்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசியல் ரீதியிலான விமர்சனங்களை செய்யலாம் என்றும், ஆனால் தனிப்பட்ட விமர்சனங்கள் கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி குறிப்பிட்டார். இதனிடையே மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விழுப்புரத்தில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. 1000க்கும் மேற்பட்ட காலி பணியினருக்கான நேர்முக தேர்வினை நடத்த உள்ளனர். 18 முதல் 35 வயது வரை உள்ள பட்டதாரிகள், டிப்ளமா, ITI 12வது மற்றும் 10ஆம் வகுப்பு படித்தவர்கள் தங்களுடைய கல்வி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்துடன் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்திலிருந்து BR சிவகுமார்.
0: மதுரை அழகர் கோவில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: மதுரை அழகர் கோவிலில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் முதன்மையான ஆடி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தங்க கொடிமரத்தில் மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்கிட கிரடல்வர் உருவம் பொறித்த கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. விழாவின் முக்கிய திருவிழாவான திருத்தேரோட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்காக பிரதான கால்வாய் வழியாக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் 25,250 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற உள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பில் முழுமையான தகவல்களை பொதுமக்கள் அளிக்க வேண்டிய அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று துவக்கி வைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு வினாத்தாள் கசிவு முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55.
2: அப் கரீபோ கே ஜாய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 1:57. தொடர்வது மெல்லிசை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். காற்றின் கீதமாய் ஒலிக்க இருக்கிறது மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சிகரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் சைலஜா குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 2:18. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து இதோ

நேரம் 2:23. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். உன் பேர் கேட்டாலே மனதில் ஒரு தென்றல் அடிக்கும். சுவாசமே, நீ சொன்ன வார்த்தை மேலே விட்ட பறவை போல என்னாலும் திரும்பி வருகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தென்னாலி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுர தென்றல். மதுர தென்றல் நிகழ்ச்சியில் சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷீலா குரல்களில் பாடல் கேட்டோம். நேரம் 20

0: நேரம் 2:35. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
2: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
1: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
2: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
2: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஒட்டி திரும்புவீங்களா? எதிர்த்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
1: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
2: வெயிட் பண்ணி போங்க.
1: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
2: ஐயோ பல்லோ பல்லோ.
1: இங்கே உட்கார, இங்கே நான் பார்த்துக்கிறேன்.
2: ஏண்ட கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னலை கிராஸ் பண்றீங்களே?
1: அதான் அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல. இல்ல
2: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போன தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
1: உன் தம்பி தான்.
2: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களே.
1: என்ன மாப்பிள்ள, சிக்னல் தாண்டிட்டான், அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான்.
3: பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டு ஹெல்மெட்டா கழட்டி மடியில வைக்கிறீங்க, போன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்ப பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
4: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: காற்றலைகளில் வளம் வந்து கொண்டிருப்பது மதுரத்தென்றல். நேரம் 2:37. மதுரத்தென்ற நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மௌனராகம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் குரலில் கேட்கலாம் கிதோ.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ் வாணி, சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி.

0: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதரின் ஸ்ரீ தியாகராஜ விஜயம் உரை வழங்குபவர் குப்புஸ்வாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் நூலகர் மற்றும் உதவி பேராசிரியர் லாவண்யா வி. ஈஸ்வர் அவர்கள்.
1: ஸ்ரீ ஹரிகேசநல்லூர் முத்தைய பாகவதரின் ஸ்ரீ தியாகராஜ விஜயம். இந்திய ஆன்மீக இசை மற்றும் இலக்கிய மரபுகள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை. நமது நாட்டின் மகான்களும் பக்தர்களும் இசை மேதைகளும் வெறும் வரலாற்று நாயகர்கள் அல்லர். அவர்கள் வாழ்வும் அவர்களின் இசையும் அவர்களின் பக்தியும் காலத்தை வென்று இன்றளவும் நமக்கு வழிகாட்டுகின்றன. அத்தகைய இசை மும்மூர்த்தகளில் ஒருவரான ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் கர்நாடக இசை உலகில் அழியாத இடத்தை பெற்றவர். இவரின் வாழ்க்கையும் ஆன்மீக அனுபவங்களும் இசை சாதனைகளும் சமஸ்கிருத மகாகாவியமாக வடிவம் பெற்றிருப்பது பலருக்கு தெரியாத ஒரு சிறப்பான இலக்கிய செய்தியாகும். சமஸ்கிருத இலக்கியத்தில் மகாகாவியம் என்பது உயரிய கவிதை வடிவமாக கருதப்படுகிறது. இராமாயணம், குமார சம்பவம், ரகுவம்சம் போன்ற இதிகாச புராண கதைகளை மட்டுமல்லாமல் அண்மை காலத்தில் வாழ்ந்த மகான்களின் வாழ்க்கையையும் மகாகாவியமாக பாடியுள்ளனர். அந்த வரிசையில் ஹரிகேசநல்லூர் ஸ்ரீ முத்தைய பாகவதர் இயற்றிய ஸ்ரீமத் தியாகராஜ விஜயம் குறிப்பிடத்தக்கவை ஆகும். இந்த ஒரு காவியம் வெறும் வாழ்க்கை வரலாறு அல்ல. பக்தி, இசை, வேதாந்தம், சமஸ்கிருத கவிதை மரபு, தென்னிந்திய இசை பண்பாடு ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அரிய இலக்கிய படைப்பு ஆகும். ஹரிகேசநல்லூர் முத்தைய பாகவதர் ஒரு தலைசிறந்த கர்நாடக இசை வித்வான் மட்டுமல்ல, ஆழ்ந்த பக்தியும் உயர்ந்த ஆன்மீக பண்பும் கொண்ட மகானாகவும் திகழ்ந்தார். தென்னிந்திய இசை மரபின் கோட்பாடு அடித்தளங்களையும் அதன் நடைமுறை அம்சங்களையும் ஆழமாக அறிந்த இசை மேதையாக அவர் போற்றப்பட்டார். அவர் இயற்றிய ஸ்ரீ தியாகராஜ விஜயம் 7 சருகங்களை கொண்ட சமஸ்கிருத மகாகாவியமாகும். இது தியாகராஜரின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைப்பதோடு மட்டுமல்லாமல் கர்நாடக இசையின் கோட்பாடும் நடைமுறையும் வளர்ச்சியடைவதில் அவர் ஆற்றிய மாபெரும் பங்களிப்பையும் ஆழமாக மதிப்பீட்டு செய்கிறது. இக்காவியம் முழுவதும் ஒரு உண்மையான சீடனின் பக்தி, மரியாதை மற்றும் உள்ளார்ந்த புரிதல் இழையோடி காணப்படுகிறது. ஸ்ரீ தியாகராஜ விஜயம் மகாகாவியத்தின் மற்றொரு தனிச்சிறப்பு அதன் 7 சர்க்கங்களும் இசையின் சப்தஸ்வரங்களை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளன என்பதாகும். ஒவ்வொரு சர்க்கத்தின் தொடக்க செய்யுளும் முறையே ஷட்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தெய்வதம், நிஷாதம் ஆகிய 7 ஸ்வரங்களை நினைவூட்டும் சொற்களால் தொடங்குகின்றன. இவ்வமைப்பு முத்தைய பாகவதரின் இசை நுணுக்கு அறிவையும் சமஸ்கிருத கவிதை திறனையும் ஒருங்கே வெளிப்படுத்தும் அபூர்வமான இலக்கிய சாதனையாகும். இந்நூலில் இன்றைய கர்நாடக இசை மரபின் அடிப்படை கோட்பாடுகளையும் இசை நடைமுறைகளையும் நிலைநிறுத்திய முன்னோடியாக ஸ்ரீ தியாகராஜரை முத்தைய பாகவதர் போற்றுகிறார். இம்மகாகாவியத்தின் தொடக்கத்தில் ஆசிரியர் முதலில் நாதபிரம்மத்திற்கு, பின்னர் ஸ்ரீ விநாயகருக்கும், அதன்பின் ராகம், பாவம், தாளம் ஆகிய இசையின் 3 அத்தியாவசிய கூறுகளின் வடிவாக விளங்கும் சரஸ்வதி தேவிக்கும் மங்கள வணக்கத்தை செலுத்தி காவியத்தை தொடங்குகிறார். யோ நாதஹ சர்வபூதானாம் சர்வவர்ணஸ்ய சாங்குரஹ யோ பீஜம் மந்திரகோட்டீனாம் தம் நாதம் பிரணமாம்யகம் நாதோத்பத்திகரம் தேவம் நமாமி பிரணவாக்கிருதிம் மூலாதாரஸ்திதம் ஞானமோக்ஷ சித்திப்ரதம் கஜம் நாதவித்யா பிரவீணாம் தாம் ராகபாவலயாத்மிகாம் தேவீம் வாகீஸ்வரீம் வந்தே வீணாவாதன தத்பராம். அதனைத் தொடர்ந்து தியாகராஜரின் பிறப்பிடமான திருவாரூரின் பெருமை அழகுற வர்ணிக்கப்படுகிறது. தியாகராஜ பெருமான் அருள்பாலிக்கும் புண்ணியத்தலம், வேதம், இசை, பக்தி ஆகியவை செழித்தோங்கிய ஆன்மீக மையம் என திருவாரூர் போற்றப்படுகிறது. பின்னர் தியாகராஜரின் பெற்றோர்களான ராமபிரம்மமும் சாந்தாம்பாலும் அறநெறி, வேதப்புலமை, ஸ்ரீராமபக்தி ஆகியவற்றில் சிறந்தவர்களாக அறிமுகப்படுத்துகின்றார். நீண்ட காலம் மகப்பேறு இல்லாமல் வருந்திய அவர்கள் இறைவனை மனமாற பிரார்த்திக்கின்றனர். அவர்களின் பக்திக்கு அருள்பண்ணனாக தியாகராஜர் அவதரிக்கிறார். இந்த பிறப்பு ஒரு சாதாரண மனித பிறவியாக அல்லாது இறையருளின் வெளிப்பாடாக கவிஞர் சித்தரிக்கிறார். தத்தையா பராபவம் புத்திரம் தியாகராஜாபிதம் குரு சசூனுர் பிரம்ம விஜானி பூயாத்தே குலதீபகா த்ரைலோக்கிய ஸ்லாக்கிய சாரித்ரஹ சங்கீதாம் புதிபாரகாக அந்யதுர்லபயா மூர்த்தியா கீர்த்தியாச்சாயம் விஜேஷியதே. குழந்தை பருவத்திலேயே தியாகராஜர் ஸ்ரீ ராமநாமத்தின் மீது இயல்பான ஈர்ப்பையும் அபாரமான அறிவையும் ஒழுக்க நெறியையும் இசை மற்றும் ஆன்மீக வாழ்வின் மீது தனித்துவமான ஆர்வத்தையும் வெளிப்படுத்துகிறார். இத்தகைய சிறப்பியல்கள் அவர் வருங்காலத்தில் உலக

போற்றும் இசை மகானாகவும் பக்தி சிகரமாகவும் விளங்கப் போவதை முன்னறிவிக்கின்றன. இறுதியாக குருமார்களின் வழிகாட்டுதலுடனும் ஸ்ரீராமரின் அருளுடனும் அவரது கல்வி, இசைப்பயிற்சி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி தொடங்கவிருக்கின்றன என்பதை குறிப்பதன் மூலம் முதல் சர்க்கம் நிறைவுறுகிறது. இம்மகாகாவியத்தின் இரண்டாம் சர்க்கத்தில் ஸ்ரீ தியாகராஜரின் வாழ்க்கை நிகழ்வுகளை சித்தரிக்கும் போது முத்தைய பாகவதர் ஒரு சிறப்பான இலக்கிய உத்தியை கையாள்கிறார். பல்வேறு கர்நாடக இசை ராகங்களின் பெயர்களையே ஸ்லேடை ஸ்லேஷம் நயத்துடன் பின்னி பயன்படுத்தி வாழ்க்கை வரலாற்றையும் இசை சுவையையும் ஒருங்கே வெளிப்படுத்துகிறார். இதன் மூலம் கவிஞரின் சமஸ்கிருத புலமையும் இசை இலக்கண அறிவும் ஒரு சேர புலப்படுகின்றன. கல்யாணியா அமிர்தவர்ஷின்யா ஸ்ரீராக விஜயாட்யா காமோதர்யா கிராசக்ரே சிசு சாரங்க மோகனம் நாயகீகிருத பூபாலக ஸ்ரீரஞ்சின்யாத் விஷாயுத ஷண்முக பிரியச்சரியோயம் தன்யாசீம் அகலோலசத். கல்யாணி, அமிர்தவர்ஷினி, மோகனம், நாயகி போன்ற கர்நாடக இசை ராகங்களின் பெயர்களையே அவற்றின் இயல்பான சமஸ்கிருத பொருள்களுடன் இணைத்து ஸ்லேடை நயத்தில் பயன்படுத்துகிறார். இதனால் ஒரே செய்யுளில் தியாகராஜரின் உயர்ந்த குணங்களும் வர்ணிக்கப்படுகின்றன. அதே வேளையில் இசை உலகின் இனிமையும் கவிதைக்குள் இயல்பாக பின்னி பிணைக்கப்படுகிறது. இது முத்தைய பாகவதரின் இசை புலமையும் சமஸ்கிருத கவித்திறனும் ஒன்றிணைந்த அபூர்வ சாதனையாகும். இரண்டாம் சர்க்கத்தின் இறுதியில் முத்தைய பாகவதர் தியாகராஜரின் ஆளுமையை ஒரே செய்யுளில் சுருக்கி கூறுகிறார். மந்தாங்கிராத்தே ஜகதி பகுதா ஜாத வைராகிய லக்ஷ்மீஹி ஸ்வாபியஸ்தானாம் யத் அதிகமனாச் சாரிதார்த்தியம் கலானாம் ஏன ஸ்ரீயஹ ஸ்திரமதயதோ பிரம்மச பிரம்மச்சரியா தத்தாதிருஷே சமுச்சித பதே தியாகராஜோ விரேஜே. உலகம் பற்றுகளால் சூழ்ந்தப்பட்டிருந்தாலும் தியாகராஜர் வைராகியமே செல்வம் என்று வாழ்ந்தவர். அவர் கற்ற கலைகள் அனைத்தும் அவரது ஆன்மீக ஒழுக்கத்தால் முழுமை பெற்றன என்பதை கவிஞர் வலியுறுத்துகிறார். இசையும் பக்தியும் வைராகியமும் ஒன்றிணைந்த வாழ்க்கையே தியாகராஜரின் பெருமை என்பதை இந்த நிறைவு செய்யுள் அழகாக எடுத்துரைக்கிறது. மூன்றாம் சர்க்கம் ஸ்ரீ தியாகராஜரின் முன்மாதிரியான இல்லற வாழ்வையும் உலகப்பற்றற்ற பக்தி வாழ்க்கையையும் சித்தரிக்கிறது. விசாலாட்சியை மணந்த அவர் உஞ்சவிருத்தி மூலம் எளிமையாக வாழ்ந்து ஸ்ரீராம வழிபாடு, விருந்தோம்பல், பெற்றோர் பணி ஆகியவற்றில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். உஞ்சவிருத்தியைவ பக்தானாம் சர்வமிஷ்டம் பிரபூரையன் ஆதித்ய ஹரிசேவாதௌ நிரதோ ரதிமாயையௌ. இதற்கு மாறாக செல்வாசை கொண்ட சகோதர ஜபேசன் குடும்ப சொத்துக்களை பிரித்து கொண்டு அனைத்து பொருளாதார செல்வங்களையும் எடுத்துக்கொள்கிறார். ஆனால் ஸ்ரீ சீதா லட்சுமண சமேத ஸ்ரீராமர் விக்கிரகத்தை தியாகராஜரிடம் விட்டு செல்கிறார். தியாகராஜோ நிஜே பாகே பிராதா தத்தே கதஞ்சன ஸ்வவம்சியைஹி பூஜிதம் ரம்யம் சீதா லட்சுமண சம்யுதம். அதையே தமது உண்மையான செல்வமாக கருதிய தியாகராஜர் தினந்தோறும் பக்தியுடன் பூஜித்து கீர்த்தனைகள் பாடி சீடர்களுக்கு கற்பித்து இறை நினைவிலேயே வாழ்ந்தார். மூன்றாம் சர்க்கத்தின் இறுதியில் தியாகராஜரின் இல்லற வாழ்விற்கு இறைவன் அருளிய வரமாக சீதா என்ற மகள் பிறந்ததாக கவிஞர் கூறுகிறார். புத்ராத் சதகுணா புத்ரி இத்தியேத தத்துவம் பிரகாஷயன் விதிரஸ்மை சுபாம் ஏகாம் அதாத் சீதாவிதாம் சுதாம். புத்ராத் சதகுணா புத்ரி, மகனை விட மகள் 100 மடங்கு சிறந்தவள் என்ற பாரம்பரிய சொல்லை நினைவூட்டும் வகையில் படைப்பு கடவுள் தியாகராஜருக்கு சீதை என்ற மங்களமான மகளை அருளினார் என்று முத்தைய பாகவதர் இனிமையாக பாடுகிறார். ராமபக்தியின் நிறைவாக தனது மகளுக்கே சீதா என்று பெயரிட்டார் என்பதும் இச்செய்யுளின் அழகிய கருத்தாகும். இல்லறமும் பக்தியும் ஒன்றிணைந்த உயர்ந்த வாழ்வை எடுத்துக்காட்டுவதாக இச்சருக்கம் அமைந்துள்ளது. தியாயம் தியாயம் தயாலும் திரிபுவன சரணம் ராமச்சந்திரம் சுரேந்திரம் பாயம் பாயம் ரசக்ஞோ ஹரி குணகன சத்கீத பீயூஷ சிந்தும் சாரம் சாரம் ஸ்வம்சேஹி சிவபத நிரதைஹி க்ஷுண்ணவர்த்மன்யதுஷ்டே ராஜம் ராஜம் ச ராஜாவலி வினதபதஸ்தியாகராஜோ விஜிக்ஞே. நான்காம் சர்க்கம் ஸ்ரீ தியாகராஜரின் ஆன்மீக வாழ்வில் நிகழ்ந்த முக்கிய திருப்பத்தை சித்தரிக்கிறது. பெற்றோரின் மறைவுக்கு பின் காஞ்சிபுரத்திலிருந்து வந்த மகான் ஒருவரிடம் ஸ்ரீ ராமதாரக மந்திர உபதேசம் பெற்று 90 கோடி முறை ஜபம் செய்யும் விரதத்தை ஏற்றிருக்கிறார். 5 ஆண்டுகள் இடையராத மந்திர ஜபத்தில் ஈடுபட்டு இறுதியில் ஸ்ரீ சீதா லட்சுமண சமேத ஸ்ரீராமரும் ஆஞ்சநேயரும் நேயரில் காட்சி தந்து அருள் புரிகின்றனர். ததா தாசரதிஹி ஸ்ரீமான் ஜானகி லக்ஷ்மணாவிரத ஹனுமத் சேவிய பாதாப்ஜோ நீலமேக ஜெயஷ் பிரபஹா. இந்த தெய்வீக அனுபவம் தியாகராஜரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தி தெலுங்கு மொழியில் எண்ணற்ற அமர கீர்த்தனர்களை படைக்க தூண்டுகிறது. நிழர்கலம் நிஜைர்கீதைர் அஸ்தௌ ராமம் கிருபார்ணவம் குதஸ்தே நதயா பூயாத் இதி பிராரப்ய ராகவம். இந்த செய்யுளில் முத்தைய பாகவதர் தியாகராஜர் தம் சொந்த கீர்த்தனைகளால் இடையராது ஸ்ரீராமரை போற்றியதை சுட்டு காட்டுகிறார். குறிப்பாக குதஸ்தே நதயா பூயாத் என்ற சமஸ்கிருத தொடரின் மூலம் தியாகராஜரின் புகழ்பெற்ற தெலுங்கு கீர்த்தனையான ராகவா நீதயராதா என்பதை கவிஞர்

0: நினைவூட்டுகிறார். அதாவது வாழ்க்கை வரலாற்றை கூறுவதோடு மட்டுமல்லாமல் தியாகராஜரின் இசையையும் கவிதைக்குள் இயல்பாக இணைக்கிறார். நான்காம் சர்க்கத்தின் நிறைவில் வெறும் 22 வயதிலேயே தியாகராஜர் கவிஞர்களிலும் இசை கலைஞர்களிலும் தலைச்சிறந்தவராக உயர்ந்திருந்தார் என்று முத்தையா பாகவதர் கூறுகிறார். இத்தம் பிரசித்த கவிகாயக சேகரோயம் துவாவிம்ஷ ஏவ வயசா வச்சசாதி சாருஹு ராமப்பிரியோ அச்ச மனசா தபசா தபஸ்வி ஸ்ரீ தியாகராஜ விபுதோ வவர்தே அபிமான்யா. கவிகாயக சேகரக என்ற ஒரு சொல்லிலேயே அவரது கவித்திறனும் இசை மேதையும் அடங்கியுள்ளன. ராமப்பிரியகா என்ற சொல்லால் அவரது ராமபக்தியும், தபசா தபஸ்வி என்ற தொடரால் அவரது தவமயமான வாழ்வும் சிறப்பாக எடுத்துரைக்கப்படுகின்றன. மனிதர்களை புகழாது இறைவனை மட்டுமே போற்றும் அவரது இசைப்பாடல்கள் நாடெங்கும் பரவி இளம் வயதிலேயே அவர் இசை பக்தி வேதாந்தம் ஆகியவற்றில் தலைச்சிறந்த மகானாக போற்றப்படுகிறார். ஐந்தாம் சுருக்கம் ஸ்ரீ தியாகராஜரின் இசை மற்றும் ஆன்மீக வாழ்வில் நிகழ்ந்த மறக்க முடியாத நிகழ்வை எடுத்துரைக்கிறது. உலக புகழ் பெற்றிருந்த போதும் அவர் அகந்தையின்றி ஸ்ரீ ராமபக்தியிலேயே வாழ்ந்தார். அவரது புகழை கண்டு பொறாமை கொண்டவர்களுக்கு கூட அவர் நன்மையையே வேண்டினார். ஒரு நாள் துறவி ஒருவர் அவரது இல்லத்திற்கு வந்து அவரது இசையில் மகிழ்ந்து அரிய இசை நூலான ஸ்வரார்ணவம் என்னும் ஓலச்சுவடியை அவரிடம் ஒப்படைத்து மறைந்து விடுகிறார். மனவேதனுடன் இறைவனை நாடிய தியாகராஜருக்கு கனவில் தோன்றிய நாதமுனிவர் தாமே அந்த துறவி என்றும் அந்த நூல் இசையின் அரிய ரகசியங்களை உள்ளடக்கியது என்றும் அருள்கிறார். அதன்பின் தியாகராஜர் ஸ்வரார்ணவம் நூலை ஆழமாக கற்று எண்ணற்ற அற்புதமான கீர்த்தனைகளை இயற்றுகிறார். அவரது சீடர்கள் அவற்றை தொகுத்து பாதுகாக்கின்றனர். இவ்வாறு இசையும் பக்தியும் ஒன்றிணைந்த அவரது வாழ்வு மேலும் உன்னத நிலையை அடைகிறது. ஆறாம் சருக்கம் ஸ்ரீ தியாகராஜரின் பக்தியை சோதித்த நிகழ்வுகளையும் இறையருளின் மகிமையையும் சித்தரிக்கிறது. தஞ்சை மன்னர் சரபோஜி அழைத்தும் அரசவையின் செல்வ சிறப்புகளை தியாகராஜர் உறுதியாக மறுக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது சகோதரர் ஜபேசன் இரவில் ஸ்ரீராம விக்கிரகங்களை காவேரியில் எரிந்து விடுகிறார். ஓராண்டு காலம் துயரத்தில் ஆழ்ந்திருந்த தியாகராஜருக்கு கனவில் அருள் புரிந்த ஸ்ரீராமர் விக்கிரகங்கள் இருக்கும் இடத்தை காட்டுகிறார். அவற்றை மீண்டும் பெற்ற தியாகராஜர் பேரானந்தத்தில் இறைவனை போற்றி பல கீர்த்தனைகளை இயற்றியிருக்கிறார். இச்சருகத்தின் இறுதியில் திருவிதாங்கூர் மன்னர் சுவாத்தி திருநாளின் அவைப்புலவரான ஷட்கால கோவிந்த மாறார் தியாகராஜரை சந்திப்பதன் மூலம் இந்திய இசை வரலாற்றில் இரு மகத்தான இசை மேதைகளின் ஆன்மீக சந்திப்பு நிகழ்கிறது. ஏழாம் மற்றும் இறுதி சருக்கம் ஸ்ரீ தியாகராஜரின் தீர்த்த யாத்திரைகள், இறுதிக்கால உபதேசங்கள் மற்றும் மகாசித்தியை விவரிக்கிறது. 50 வயதிற்கு பின் சீடர்களுடன் திருப்பதி, ஸ்ரீரங்கம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட புண்ணிய தலங்களுக்கு சென்று தனது பக்தி இசையால் பல தெய்வீக அற்புதங்களை நிகழ்த்துகிறார். அவரது இசை திருப்பதியில் திரைவிலக செய்ததையும் உயிரிழந்த பிராமணரை உயிர்ப்பித்ததையும் கொள்ளையர்களையே மனம் மாற்றி சீடர்களாக்கியதையும் கவிஞர் எடுத்துரைக்கிறார். மனைவியின் மறைவுக்கு பின்னரும் பக்தியில் நிலைத்திருந்த தியாகராஜர் நௌகா சரித்திரம், பிரகல்லாத பக்தி விஜயம் போன்ற இசை நாடகங்களை இயற்றுகிறார். பின்னர் ஸ்ரீராமர் கனவில் தோன்றி தனது பரமபத பிராப்தியை முன்னறிவிக்கிறார். இறுதியில் துறவரம் ஏற்ற தியாகராஜர் தனது சீடர்களுக்கு இசையே இறை வழிபாட்டிற்கான சாதனமாக பாதுகாக்க வேண்டும் என்றும் அதை வணிக நோக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என்றும் உறுதி உபதேசம் வழங்குகிறார். ராமா ராமா என்ற நாமஸ்மரணையுடன் மகாசித்தி அடைந்த அவருக்கு காவேரி கரையில் சமாதி அமைக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் தியாகராஜ ஆராதனையின் தோற்றத்தையும் அவரது சரித்திரத்தையும் பக்தியுடன் படிப்பவர்களும் பாடுபவர்களும் ஆன்மீக நன்மை பெறுவர் என்ற பலஸ்ருதியுடன் மகாகாவியம் நிறைவடைகிறது. ஸ்ரீ தியாக பிரம்மனோ அமுஷ்ய பாவனம் சரிதம்முதா வக்தா ஸ்ரோதா ச பூதாத்மா பிரம்மபாவே மகீயதே.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதரின் ஸ்ரீ தியாகராஜ விஜயம். உரை வழங்கியவர் குப்புஸ்வாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் நூலகர் மற்றும் உதவி பேராசிரியர் லாவண்யா வி. ஈஸ்வர் அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். புதுக்கோட்டை மாவட்டம் மாவுடைய

0: கோவில் 5 சென்டிமீட்டர். கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, புதுக்கோட்டை மாவட்டம் நகுடி, சென்னை சோழிங்கநல்லூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, சென்னை மாதவரம், தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி, அம்மூர், சேலம், நீலகிரி மாவட்டம் பார்வுட், சென்னை அம்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டம் தாமிரபாக்கம், சென்னை பேசின் பாலம், சென்னை ஆட்சியர் அலுவலகம், பள்ளிக்கரணை, திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர், அண்ணாநகர் மேற்கு, புதுக்கோட்டை மாவட்டம் ஆயன்குடி, மிமிசல், புதுக்கோட்டை, சின்கொனா, திருமயம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னையின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கோயம்புத்தூர், கரூர், ராமநாதபுரம், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திண்டுக்கல், திருநெல்வேலி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை. மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு இன்று வாய்ப்புண்டு. நாளை தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 23ஆம் தேதியன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பொழியக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் பெய்யும் வாய்ப்பு உண்டு. 24ஆம் தேதியன்று பலத்த காற்றுடன் கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்பு உண்டு. 25ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வட தமிழகம், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 26ஆம் தேதியன்று கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 27ஆம் தேதியன்று தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 25ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்படக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருக்கும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரும். மழை லேசானது முதல் மிதமான அளவில் பெய்யும் வாய்ப்புண்டு இடிமின்னலுடன். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.3 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 25.1 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 23ஆம் தேதி வரை, அதாவது நாளை மறுநாள் வரை, தென்கடலோர தமிழ்நாடு, மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும். மீனவர்கள் இக்கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி.
1: ஆகாஷ்வா.

மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.

0: உடம்பிலிருந்து உயிரை நீக்கும் கொலை தொழில் செய்பவர்கள் நீங்காத நோயும் இழுத்துக்கொண்டே வருத்தும் உயிரும் கொண்டு வாழ்வில் துன்புறுவர். குறள் எண் 330 அதிகாரம் கொல்லாமை.
1: உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப செய்ருடம்பின் செல்லா தீவாழ்க்கையவர்.
0: உடம்பிலிருந்து உயிரை நீக்கும் கொலை தொழில் செய்பவர்கள் நீங்காத நோயும் இழுத்துக்கொண்டே வருத்தும் உயிரும் கொண்டு வாழ்வில் துன்புறுவர். குறள் எண் 330 அதிகாரம் கொல்லாமை.

0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமலை 5:30. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனிதே துவங்குகிறது மாலை ஒளிபரப்பு. தொடர்ந்து கேட்கலாம் மதுரத்தென்றல் தரும் இன்னிசை கானங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி வரும் நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்கலாம். ஆறு ஐந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒருபட பாடல்கள் வேதம் புதிது, 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்திகள், 7:30 மண்ணியும் மணியும். விவசாயிகளுக்கான தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெரக்ட் வேளாண் அறிவியல் நிலையம் தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் சி சபரிநாதன் அவர்களுடன் நேர்முகம். வேளாண் தகவல், பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன இடம்பெறும்.

இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:30 இதுவரை நான் ஓய்வு பெற்ற கல்லூரி இணை பேராசிரியர் எஸ் ரவி அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் முதல் பகுதியுடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 மதுரை தென்றல், 9:30 அறிவியல் நேரம் பூ உலகின் பூர்வீகம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜே தம்பிராஜ் அவர்கள், உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ் அவர்கள்.

இரவு 10 மணிக்கு நட்சத்திர கீதங்கள் ஓல்டு ஹிட் ஃபிலிம் சாங்ஸ் கேட்கலாம். மீண்டும் ஆகாஷ்வணி மதுரை வானொலி முதன்மை அலைவரிசையில் இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும்.

0: காலையில மணி 7 ஆயிருச்சு. பாரு, வீட்டுல இருக்க வேலையும் நான் தான் பாக்கணும், வெளியே இருக்க வேலையும் நான் தான் பாக்கணும். சரி, குப்பையை கூட்டிட்டு வந்து சமைக்கிற வேலையை பாப்போம்.
1: சாந்தாக்கா, நீங்க சொன்னாங்க, நீங்க எப்படி பண்ணலாம்?
2: தலிவரு,
1: வீட்டுல இருக்க குப்பையை ரோட்ல கொட்டினா வீடு சுத்தமாகும். அதே கொஞ்சம் தள்ளி குப்பை தொட்டிலே கொட்டினா இந்த குப்பமே சுத்தமாகும்.
0: நான் மட்டுமா குப்பையை தொட்டிக்கு வெளியே கொட்டுறேன்? ஊரே தொட்டிக்கு வெளியே தான் கொட்டுது.
3: ஏமா, அந்த தம்பி சொல்றதும் கரெக்ட் தானேமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வெளியே குப்பையை போட்டுறீங்க, அது காத்துல அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது, வண்டி ஓட்டுறவங்க முகத்துல எல்லாம் போய் படுது, இது பார்த்தாதுன்னு எல்லாரோட வீடு கடை வாசல்னு போய் விழுகுது. அது மட்டுமா, ஆடு மாடு எல்லாம் சாப்பாடுன்னு நினைச்சு நீங்க போடுற குப்பையில இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போடுறது. அதான் நம்ம அரசாங்கமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தொட்டிய தனித்தனியா பிரிச்சே வச்சிருக்காங்களே, அதுல போடுறதுக்கு உங்களுக்கு என்னமா சிரமம்?
0: சரிமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இனிமேலாச்சும் நம்ம எல்லாம் மாறலாம்.
4: சாலைகளில் குப்பைகளை போடாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து குப்பை தொட்டியில் போட்டு பழகுவோம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: இன்னும் சற்று நேரத்தில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் அடுத்த நிகழ்ச்சியாக ஒருபட பாடல்கள்லாம் கேட்க போகிறோம். அந்த ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் வேதம் புதிது அப்படின்ற படத்திலிருந்து நம்ம தொடர்ச்சியாக பாடல் கேட்கலாம் நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ கட்சியில் வேதம் புதிது அப்படின்ற படத்திலிருந்து நம் பாடல்கள் தொடர்ந்து கேட்டுட்ருக்குறோம். அடுத்த பாடல் கேட்கலாம் நேர்களே.

0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: ஏழை நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். தூத்துக்குடி முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் மக்களவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்குகிறது. வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தூத்துக்குடி கடல் பகுதியில் எடுக்கப்படும் முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக வர்த்தக மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மக்களவையில் திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், தூத்துக்குடி முத்து உற்பத்தியாளர்கள் சங்கம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அளித்த கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் புவிசார் குறியீடு பதிவு அலுவலகத்தின் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அது கிடைத்தவுடன் உரிய விதிமுறைகளின்படி தூத்துக்குடி முத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படும் என்றும் திரு ஜிதின் பிரசாத் கூறியுள்ளார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திலிருந்து புவிசார் குறியீடு கோரி பல்வேறு வேளாண் உணவுப் பொருள் மற்றும் கைவினைப் பொருட்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த கோரிக்கைகள் குறித்த பட்டியலை வெளியிட்ட அமைச்சர் அந்த விண்ணப்பங்களும் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026-27 நிதியாண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினமே தாக்கல் செய்யப்படும் என்றார். 6ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்கு பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றார். மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவது குறித்தும் அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்றார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்றும் திரு ஜே சி டி பிரபாகர் கூறினாா்.

0: வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நபார்டு வங்கியின் 45வது நிறுவன தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர், விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதுடன் நீர் பாதுகாப்பு, பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற விவசாய முறைகளுக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். விவசாய புத்தொழில்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க நபார்டு முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். துல்லிய பண்ணை முறை மற்றும் டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்துவதன் மூலம் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா, கூட்டுறவுத்துறையில் பெண் உறுப்பினர்கள் தலைமை பொறுப்பினை ஏற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு மூலம் இவ்வாண்டு ஹஜ் பயணம் செல்ல விரும்புவோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இம்மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 30ஆம் தேதியன்று கணினி வழி குலுக்கல் முறையில் புனித பயணம் மேற்கொள்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். இந்த தேர்வு இணையதளத்தில் நேரலையாக இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக தேர்வு பெற்றவர்கள் மற்றும் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் இந்திய ஹஜ் குழு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கணக்கெடுப்பு பணிகளை ஆய்வு மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார்.
2: இந்த சென்சஸ் 2027 தான் இந்தியாவில் நடைபெறக்கூடிய முதல் முழுமையான டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுய கணக்கெடுப்பு செல்ஃப் எனுமரேஷன் வந்து இந்த சென்சஸ்ல தான் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சுய கணக்கெடுப்பு வசதியை பயன்படுத்தி மக்கள் வந்து அவங்கள பத்தின விவரங்களை அவங்களாவே பதிவு செஞ்சுக்க தமிழ்நாட்டில் ஜூலை 17ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை 15 நாட்கள் கால அவகாசம் இதுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ மொத்தத்துல மக்கள் வந்து அவங்களாவே அவங்கள பத்தின விவரங்களை sc.census.gov.in அப்படின்ற அந்த இணையதளத்துல லாகின் பண்ணி அவங்க பதிவு செஞ்சுக்கலாம். அதுல வந்து ஃபைனலா ஒரு 11-digit கோடு வரும். அந்த கோடை வந்து அவங்க எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி பண்றாங்களோ அந்த கோடை வந்து சேவ் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கணக்கெடுப்பாளர்கள் யார்கள் வர்றாங்களோ அவங்க கிட்ட அதை கொடுத்தோம்னா அவங்க வெரிஃபை பண்ணி அதை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷன் 15 நாட்கள் கால அவகாசம் முடிஞ்ச பின்னாடி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு கணக்கெடுப்பிற்கான களப்பணி நடைபெற உள்ளது.
0: தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மீடியோ ட்ரோன் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இம்மாதம் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அளிக்கப்படும் இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் editn.in என்ற இணையதளம் மூலமாகவோ அல்லது சென்னை கிண்டி சிட்கோ தொழில்பேட்டை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தை நேரிலோ அல்லது கைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். கைபேசி எண் 9360221280. பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. வாணியம்பாடி ஐடிஐயில் இத்திட்டத்தின் கீழ் நடைபெற முகாமில் பயிற்சி அளித்த அலுவலர் திரு அருண்குமார், மாணவர்கள் உதவித்தொகையுடன் வேலைவாய்ப்பை சிரமமின்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: தேசிய தொழில் பயிற்சி பழகுனர் முகாம் வந்து நம்ம வாணியம்பாடி ஐடியில் நடைபெற்றது. இந்த தேசிய தொழில் பழகுனர் முகாம் நம்ம ஆப்பரேட்டிஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னும் போது, ஒரு வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து 1 இயர் பண்ணுவாங்க, 2 இயர்ஸ் படிக்கிறவங்க 1 இயர் பண்ணுவாங்க. இதனால கூடுதலாக என்ஏசி சர்டிஃபிகேட் ஒன்று அவங்களுக்கு கிடைக்கும். வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரண்டிஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இந்த 1 இயரும் என்ன ஆகும்னா ஆட் ஆகும். அதாவது உதாரணமாக 4 வருஷம் தேவைப்படுது அப்படின்னா 3 வருஷம் தான் கம்பெனியில் பயிற்சி எடுத்திருக்காங்க, இந்த 1 வருடம் கூடவும் அவங்களுக்கு என்ன ஆகும்னா சேர்ந்து அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த

0: பயனர் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், ஸ்டைஃபன் தரோம்.
1: ரோபாட்டிக்ஸ் பிரிவில் பயிற்சி பெற்ற மாணவிகள் இத்திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு தங்களது நன்றியை தெரிவித்தனர்.
2: என் பேர் சபாக்கிரின், நான் ரோபோட்டிக்ல படிச்சேன். கவர்மெண்ட் ஐடிஐல வேலை வாய்ப்பு முகாம் நடந்தது, எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு. இதுல ஸ்டைஃபன் எல்லாம் கிடைக்குது, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பயிற்சி முடிஞ்சிட்ட பிறகு ஒரு சர்டிபிகேட்டும் தருவாங்க, ஒரு வேலை போறதுக்காக முன்னுரிமையாக இருக்கும் அந்த சர்டிபிகேட். பினான்சியல் சப்போர்ட் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு, மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றி.
3: என் பேர் மீனா, நான் ரோபோட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். இங்க அப்ரண்டிஸ் ஜாப் மேல நடந்துட்டு இருக்கு, எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. 15 கம்பெனிஸ் வந்திருக்காங்க, இங்க வேலை கிடைக்கும் போது எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்தரா வேற பெரிய
1: தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
4: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள் இயல்பு வட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் பாடத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் வடிவமைப்பு குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. நீலகிரியில் நடைபெற்ற விழாவில் மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி கலந்து கொண்டு புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மாநில பால் வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி 3,23,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை இன்று திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1,060 பேருக்கு புதிய குடும்ப அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். வேலூரை அடுத்த தொரப்பாடி ஏரியை மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூத்துக்குடி முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா மக்களவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்குகிறது. வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் அடுத்ததாக மதுரை தென்றல் தான் கேட்க போகிறோம். முதல் பாடலாக ஒலிக்க இருக்கிறது நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் அடுத்த பாடலாக ஒழுக்கி இருக்கிறது நேயர்களே.
1: சங்கங்கள் பாடாத கவிதை அங்க

என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: இனி கேட்கலாம் சேவை செய்திகள். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் 4 வழி சாலைக்காக நிலம் வழங்கி இழப்பீடு பெறுவதற்கான சிறப்பு முகாம் நடைபெறுகிறது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. விருதுநகர் மாவட்டம் வடுகப்பட்டி முதல் தெற்கு வெங்கநல்லூர் வரை தேசிய நெடுஞ்சாலை 744 அமைக்கும் பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்குரிய நில உடைமைதாரர்களிடமிருந்து ஆவணங்களை பெற்று கையகப்படுத்தப்பட்டு நிலங்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கும் பொருட்டு நில உடைமைதாரர்களிடமிருந்து நில ஆவணங்களை பெறுவதற்கான சிறப்பு முகாம் கிராம நிர்வாக அலுவலகங்களில் நடைபெற உள்ளது. அதன் அடிப்படையில் ராஜபாளையம் வட்டத்தி 15-7-2026 மேலராஜ குலராமன் கிராமத்திலும், 16-7-2026 மேலூர் துரைசாமிபுரம் கிராமத்திலும், 21-7-2026 சமுசி காபுரம் கிராமத்திலும், 23-7-2026 இளந்தரை கொண்டான் கிராமத்திலும், 28-7-2026 தெற்கு வெங்கநல்லூர் கிராமத்திலும், திருவள்ளிபுத்தூர் வட்டத்தில் 15-7-2026 அத்திக்குளம் செங்குளம் கிராமத்திலும், 21-7-2026 முத்து வெங்கட்ராயபுரம் கிராமத்திலும், 23-7-2026 விழுப்புரம்னூர் கிராமத்திலும், 28-7-2026 கிராமத்தில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் கலந்து கொண்டு ஆவணங்களை சமர்ப்பித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.

0: பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
2: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
2: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
3: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
2: ஏன் காலேஜுக்கு போலையா அவங்க?
3: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
2: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
4: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
3: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
2: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
3: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
4: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் மாலை 6:07 நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரதென்றல் தரும் இன்னிசை கானங்கள்.

இதுவரை நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை நாம் மறப்போம். கடிகாரம் உள் தொலைத்து தொடுவானம் வரை போய் வருவோம்.

0: கே தனசேகரன்.
1: மத்திய அரசின் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு என்பது பொதுமக்களுக்கு அரசின் நலத்திட்டங்களை முறையாக கொண்டு சேர்க்க உதவும் ஒரு அருமையான திட்டமாகும். எனவே பொதுமக்கள் அனைவரும் இதில் தங்களின் விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கிய அமைச்சர் குமார், ஆவடி அரசு மருத்துவமனையில் விழுதுகள் என்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு பயிற்சி திட்ட நிகழ்ச்சியையும் மத்திய அரசின் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியையும் தொடங்கி வைத்தார். மேலும் மத்திய அரசின் சார்பில் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு இணையத்தில் பதிவேற்றம் செய்வது தொடர்பாக அமைச்சர் குமார் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா முன்னிலையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் குமார்,
2: மக்கள் தொகை எவ்வளவு என்றதை கணக்கெடுக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சென்சஸ் டிவிஷன்ல இருந்து சென்சஸ் கமிஷனர் இந்தியா மூலமாக ஒரு சர்வே பண்றாங்க. அதுல கிட்டத்தட்ட 35 கேள்விகளுக்கு இருக்கு. இந்த 35 கேள்விகளையும் மக்கள் கம்ப்ளீட்டா அவங்களுடைய பேரு, முகவரி, அட்ரஸ், அவங்க கிட்ட டிவி இருக்கா இல்லையா, அவங்க எந்தெந்த வீட்டுல இருக்காங்க அப்படின்றத எல்லா சென்சஸும் இந்த கேள்விகள் அடங்கி இருக்கு. இந்த கேள்விகளை அவங்களுக்கு உரிய வகையில அவங்க கரெக்டாக ஃபில் பண்ணி அனுப்பிச்சிட்ட அப்புறமா எனுமரேட்டர்ஸ் வந்து அவங்களோட இடத்துக்கு போயிட்டு அது சரியா இருக்கா இல்லன்றதையும் செக் பண்ணுவாங்க. சென்சஸ் கமிஷன் ஆஃப் இந்தியாக்கு வந்து நம்ம சொந்தமா அவங்களே அவங்களுடைய விவரத்தை போடுறதுனால செல்ஃப் எனுமரேஷன் HOL லாகின் மூலமா இந்த சிஸ்டத்துல இருக்க மாதிரி மக்களுக்கு வேண்டியதை கவர்மெண்ட் செய்ய
1: ஒருங்கிணைந்த சேவை மையமான விழுதுகள் என்ற அமைப்பை திறந்து வைத்து மாற்றுத்திறன் குழந்தைகளுடன் கலந்துரையாடினார். 30 வருடங்களாக சென்னையில் போக்குவரத்து நெரிசல் உள்ளது. உலக தரத்தில் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் 800 துறைமுகம் முதல் மகாபலிபுரம் வரை சுமார் 133 கிலோமீட்டர் தூரத்திற்கு 16,502 கோடி மதிப்பீட்டில் 5 கட்டங்களில் தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் தச்சூர் வரை 25.8 கிலோமீட்டர் தூரம் சென்னை புறவட்ட சாலை திட்டத்தில் நடைபெறும் கட்டுமான பணிகளை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு செய்து ஒப்பந்ததாரர் கட்டுமான பணியாளர்களிடம் தேவையான அடிப்படை வசதிகள் பணிகள் எந்த அளவிற்கு உள்ளது என்று கேட்டறிந்தார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு சட்டக் கல்லூரிகளில் பட்டமளிப்பு விழாக்கள் நடத்தப்படாமல் உள்ளது. இனி வரும் காலங்களில் பட்டப்படிப்பு முடிந்து அதே ஆண்டுகளில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிவு விபத்தால் 18 பேர் உயிரிழந்த தனியார் தொழிற்சாலை மீண்டும் திறக்க முடியாது. தொழிற்சாலை முழுவதும் சீல் வைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் என தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஷ் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தனியார் தொழிற்சாலையில் கொதிகலன் வெடித்து விபத்துக்குள்ளாகி பீகார் மாநில தொழிலாளர் உயிரிழந்த நிலையில் 9 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் செங்குன்றம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் 4 பேரை சந்தித்து அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகளை மருத்துவர்களிடம் கேட்டறிந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தமிழ்நாடு

0: முழுவதும் தொழிற்சாலைகளில் தனிக்குழு அமைத்து ஆய்வு செய்து வருவதாகவும், அமோனியா வாயு கசிந்து 18 பேர் உயிரிழந்தது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது என்பதற்காக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், 56 லட்சம் தொழிலாளர்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரிந்து வருவதாகவும், பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்கள் பிரச்சினைகள் குறித்து தொழிலாளர் நலச்சட்டப்படி சுமார் 8 லட்சம் ரூபாய்க்கு மேல் நிவாரணம் கிடைக்கும் என்றும், அமோனியா வாயு கசிவு பாதிக்கப்பட்டு 18 தொழிலாளர்கள் உயிரிழந்த தொழிற்சாலையை மீண்டும் திறக்க முடியாது, அதற்கு வாய்ப்பில்லை என்றும் அவர் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து கோரிக்கை மனுக்களை வழங்கினர். திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் ஜிபே பண பரிவர்த்தனை மூலம் கணக்கில் வராத 39,950 ரூபாய் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆடி கிருத்திகை தெப்ப திருவிழா வருகிற ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதனையொட்டி வரும் 6ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையானது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ.கே. தனசேகரன். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் 288 GW உயர்ந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் கூறியுள்ளார். கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் சுரங்க விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். கேரளத்திலிருந்து கொண்டுவரப்படும் கழிவுகளை தமிழக எல்லையில் கொட்டப்படுவதை தடுக்க தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தால் வெளியான விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. அவை மீண்டும் கூடிய போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் நீட் தொடர்பான பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை மீண்டும் கூடிய போது எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் கடந்த மாத நிலவரப்படி 288 GW உயர்ந்துள்ளது என்று அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் கடந்த 2014ஆம் ஆண்டு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து 76 GW உற்பத்தி செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தற்போது சூரிய மின்சக்தி திட்டங்களிலிருந்து 162 GW, காற்றாலைகளிலிருந்து 58 GW, நீர் மின்சக்தி திட்டங்களிலிருந்து 57 GW, உயிரி எரிசக்தி திட்டங்களிலிருந்து 11 GW கிடைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களில் $46 பில்லியன் அளவிற்கு நேரடி அந்நிய முதலீடு பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 12 பொதுத்துறை வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மூலம் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திட்டங்களுக்கு கடன் உதவி அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் தெரிவித்துள்ளார். உலகளாவிய அரசியல் சூழ்நிலை மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலவிய போதிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக பதிவாகியுள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் முந்தைய ஆண்டை காட்டிலும் கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதியின் வளர்ச்சி 1.8% அதிகரித்துள்ளதாக கூறினார். உலகளாவிய போட்டிகளை சமாளிக்கும் வகையில் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தியதாகவும், ஜவுளி அணிகலன்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவித்து அவற்றின் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதை அவர் பட்டியலிட்டுள்ளார். பி எம் மித்ரா.

0: தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், ஜவுளி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான சிறப்பு திட்டம் போன்றவைகள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு உத்வேகம் அளித்ததாகவும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் கடத்தலை தடுக்க 27 நாடுகளுடன் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு இருதரப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். மக்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் மேலும் 19 நாடுகளுடன் போதைப் பொருள் தடுப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் செய்து கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மியான்மர், நேபாளம், தாய்லாந்து, இலங்கை, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்காவுடன் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பது குறித்து இருதரப்பு ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உள்நாட்டில் போதைப் பொருள் தடுப்பு மண்டல அலுவலகங்களின் எண்ணிக்கை 13-30 உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான விவகாரம் தொடர்பாக புதுதில்லியில் போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களுக்கு எதிராக காவல்துறையினர் பெல்லட் துப்பாக்கிகளை பயன்படுத்தியதாக சில சமூக ஊடகங்களில் வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவல்துறையினர் பட்டன்களை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது நகக்காயம் ஏற்படுத்த முயற்சி செய்ததாக கூறப்படுவதிலும் உண்மை இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள எட்வர்ட் மிலிபேண்டிற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா பிரிட்டன் இடையிலான இருதரப்பு உறவுகள் தற்போது வலுப்பெற்று வருவதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒட்டுமொத்த பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளுக்கு சான்றாக விளங்குவதாகவும் கூறியுள்ளார். எட்வர்ட் மிலிபேண்டுடன் இணைந்து இந்தியா பிரிட்டன் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிக்கிமில் நாம்சி மாவட்டத்தில் நீர்மின் திட்டத்திற்கான சுரங்கம் தோண்டும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11 அதிகரித்துள்ளது. இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள 20 மேற்பட்டோரை மீட்கும் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். காயமடைந்தவர்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்க மருத்துவக் குழுவினரும் சம்பவ இடத்தில் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்பு பணி குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். உயிரிழந்தவர்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த பிரதமர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 2,00,000 ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் விரைந்து குணம் பெற இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் கீழ்கடையத்தில் உள்ள அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில் நிலத்தில் கேரளத்திலிருந்து வரும் வாகனங்கள் மூலமாக கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க தமிழக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிளாஸ்டிக் மின்னணு கழிவுகள், காலாவதியான மருந்து மாத்திரைகள் கொட்டப்படுவதால் ஜம்பு நதியும் விளைநிலங்களும் நிலத்தடி நீரும் மாசடையும் சூழலை உருவாகி இருப்பதாக கூறியுள்ளார். 10 டன்னுக்கும் மேல் கழிவுகள் சட்டவிரோதமாக கொட்டப்படுவதை தடுக்க தாவேகா அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வேவ்ஸ் ஓடிடி இணையதளம் வாயிலாக இந்தியாவின் முத்துக்கள் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற காணொலி குறும்பட போட்டியை அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக இந்த போட்டியில் பங்கேற்பவர்கள் தங்களது மாவட்டத்தில் உள்ள பாரம்பரிய சின்னங்கள், முக்கிய கட்டமைப்புகள் மற்றும் கலைப்பொருட்களின் சிறப்புகள் குறித்த காணொலியை 3 நிமிட கால அளவில் தயாரித்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கலாம். முதற்கட்டமாக அந்தமான் நிக்கோபார், அருணாச்சல பிரதேசம், சண்டிகர், தாத்ரா நாகர் ஹவேலி, தாமன் அண்ட் டியூ, கோவா மற்றும் லடாக் பகுதிகளில் உள்ளவர்கள் தங்களது காணொலி படைப்புகளை போட்டிக்கு அனுப்பலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 20 போட்டியாளர்களுக்கு தலா

50,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும். மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2,00,000 ரூபாயும், தேசிய அளவில் சிறந்த படைப்புகளை அளிப்பவர்களுக்கு 5,00,000 ரூபாயும் வழங்கப்படும். லாக்கோனாங் மஞ்சள் சாகுபடி 7,000 ஹெக்டர் அளவிற்கு விரிவுபடுத்த இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மேகாலயாவில் லாக்கோடாங் மஞ்சள் இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் 3,000 மகளிருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். 2028-29 நிதியாண்டிற்குள் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான லாக்கோடாங் மஞ்சள் சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வடகிழக்கு மாநிலங்களின் உணவுப் பொருட்களை உலக அளவில் பிரபலமாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். ஆப்கானிஸ்தானில் நியூரிஸ்தான் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 20 மேற்பட்டோர் உயிரிழந்தனர், 80 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது தொடர்பாக அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வெள்ளத்தால் 100 மேற்பட்ட மக்கள் காணாமல் போயிருப்பதாகவும், அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இப்பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் 288 GW உயர்ந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் சுரங்க விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு 2,00,000 ரூபாய் நிவாரணம் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். கேரளத்திலிருந்து கொண்டுவரப்படும் கழிவுகளை தமிழக எல்லையில் கொட்டப்படுவதை தடுக்க தாவேக்கா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து முன்னாள் துணை வேளாண் அலுவலர் யு செல்வராஜ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
2: விற்பனை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா உடல் ஊனமுற்றவர்கள் கூட கோழியை உற்பத்தி பண்ணிட முடியும். வேர் இஸ் மார்க்கெட்டிங்? எவர் இண்டஸ்ட்ரி இஸ் பேஸ்ட் ஆன் மார்க்கெட்டிங். விற்பனை இல்லாம நம்ம உற்பத்தி பண்ணணும்னா விலை குறைவா கிடைக்கும். அதிக லாபம் கிடைக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்? அப்போதான் இந்த ஏசி ஏபிசி ஸ்கீம்லேயே மார்க்கெட்டிங் சர்வேக்கிறதுக்காக 5 நாள் கொடுக்குறாங்க. இது ப்ரீ பிளான், திட்டமிட்டு நம்ம பகுதியில் எவ்வளவு கோழி விற்கும் அப்படிங்கிறத நம்ம கணக்கெடுத்து அதன்படி நம்ம கோழியினுடைய இன்னைக்கு இப்போ 500 கோழி வளர்க்குற இடத்துல 250 கோழி வளர்ப்போம். 250 கோழி அடுத்த மார்க்கெட்டிங் அதிகப்படும் போது 500, 1000 இப்படி வரும். நான் கடக்நாத்துங்கிற கோழியை வந்து சதையே கருப்பாக இருக்குது, எலும்பு கருப்பாக இருக்குது, இது விஷப்பூச்சிகள் கடித்ததுனால நிறம் மாறிடுச்சோ அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே இது வந்து மெலனின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதுனால தான் இந்த கருப்பு கலர் இருக்குங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு மருந்தாகவும் பயன்படுத்துகிறாங்க. வெண்குஷ்டம்னு சொல்கிறாங்க பாருங்க, மெலனின் டெபிஷியன்சி. இந்த மெலனின் வேதிப்பொருள் இருந்துச்சுன்னா அந்த வெண்குஷ்டம் வராது. எல்லாரும் சொல்கிற மாதிரி நாமளும் அதை குஷ்டம்னு சொல்லக்கூடாது. அது குஷ்டமே கிடையாது, அது ஒரு நோயே கிடையாது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணங்க, நீங்கள் கோயிலில் வளர்க்குற யானைகளை பார்த்துருக்கலாம். அந்த கோயிலில் வளர்க்குற யானைகளினுடைய துதிக்கையில் பாருங்கள் அந்த வெண்மை இருக்கும். இப்போ டிவியில் பார்க்கலாம், யானைகள் வந்து சாலையிலேயே குறுக்காவை போகுதுன்னு பாருங்கள், அந்த காட்டில் இருக்கிற யானைகளுக்கு அந்த வெண்மை இருக்காது.
3: அது வந்து நிறமி குறைபாடு, சத்து குறைபாடு.
2: அதுக்கு காட்டில் இருக்கிற யானைகளுக்கு தேவையான அந்த மெலனின் உள்ள தாவரங்கள் கிடைக்குது. கோயிலில் அடைச்சி வச்சு வளர்க்கும் போது யானைகளுக்கு அந்த மெலனின் வந்து கிடைக்காததுனால தான் அந்த வெண்மை நிறம் இருக்குதுங்க. இது ஒரு சின்ன உதாரணம். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு சென்னையில் கடக்நாத்னு சொல்லக்கூடிய கருஞ்சோதி கோழியினுடைய முட்டை 25 ரூபாங்க. அதுக்காகத்தான் பக்கத்துல உள்ள நகரங்கள் இருந்துச்சுன்னா நமக்கு விற்பனை வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். நானே 15 ரூபான்னு விற்றேங்க கொரோனா டைனத்தில், நல்ல விலைக்கு விற்றேன். நானும் 20 லட்சம் ரூபா லோன் வாங்கி 720,000 ரூபா மானியமும் வாங்கினேன். 60 மாதம் இஎம்ஐயில் கட்ட வேண்டிய கடனை 40 மாதத்துலேயே கட்டி முடிச்சுட்டேங்க. சக்சஸ் ஃபார்மராக வர்றதுக்கு காரணமாக ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொரோனா டயத்தில் பக்கத்து மாவட்டங்களில் இருந்து கோழிகள் வர முடியாது, அங்கங்கே

0: அடுத்து நிறுத்திட்டாங்க. அதனால என்னுடைய கோழிக்கு வந்து நிறைய கிராக்கி வந்துருச்சுங்க. 250 ரூபாய்க்கு வித்த கோழியை கிலோ 450 ரூபான்னு வித்தங்க. நல்ல லாபம் கிடைச்சது, சக்சஸ் ஃபார்மராகவும் வர முடிஞ்சது. திட்டமிட்டு செயல்பட்டோம்னா ஜெயிக்க முடியுங்க இந்த தொழிலில். அதே மாதிரி ACABC அக்ரி கிளினிக் அண்ட் அக்ரி பிஸ்னஸ், இது நம்ம மூணு இடத்துல மதுரையிலேயே பயிற்சி நிலையங்கள் இருக்குங்க. வாலண்டரி அசோசியேஷன் ஃபார் பீப்புள் சர்வீஸ், அடுத்து சென்டர் ஃபார் என்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் பூ மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கு, அடுத்து சிப்போ தொழில் முனைவு மேம்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லிட்டு, சிறு தொழில் மேம்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆரப்பாளையம் பக்கத்தில் இருக்குங்க. இந்த மூணு இடத்துலையுமே விவசாயம் சார்ந்த எல்லா தொழிலுக்கும் பயிற்சி தர்றாங்க. அக்ரி கிளினிக்னா உரம் வைக்கலாம், மருந்து வைக்கலாம், ஆடு வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம், கோழி வளர்க்கலாம், வெண்பன்றி வளர்க்கலாம், பல திட்டங்களுக்கு விவசாயம் சார்ந்த தொழிலுக்கெல்லாம் இதை பயன்படுத்திக்கலாங்க. படித்தவர்கள் அதாவது பிளஸ் டூ அக்ரி படிச்சிருந்தாலே போதும். நான் கிளாஸ் எடுக்கும் போது சொல்லுவேங்க பையன்கிட்ட, ஐயா நீயும் பிளஸ் டூ படிச்சிருக்க, ஒரு பிளஸ் டூ படித்த பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபா லோன் வாங்கலாம், 4 பேர் சேர்ந்தா 1 crore வாங்கலாங்க இந்த திட்டத்தில். அதே மாதிரி மானியத்தையும் பயன்படுத்த முடியும். இதை வந்து நிறைய தெரியாம இருக்கிறாங்க.
1: இல்ல நான் ஒரு கேள்வி வைக்கிறேங்க. அதாவது நான் படிச்ச காலத்துல வந்து என் பள்ளியில வந்து நீங்க சொன்ன மாதிரி அக்ரி வந்து இருந்தது, 11th 12th அக்ரிகல்ச்சர் குரூப் இருந்தது, அவங்க ஃபுல்லா அதை தான் படிப்பாங்க.
0: ஆமா,
1: இப்ப அந்த பாடத்திட்டம் இருக்கா?
0: அந்த பாடத்திட்டம் இப்பவும் இருக்குங்க, ஸ்கூல்ல இருக்குங்க. அக்ரிகல்ச்சர்னே தனியா இருக்குது, அதுக்குன்னு ஆசிரியர்கள் இருக்காங்க.
2: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை கோழி வளர்ப்பு குறித்து முன்னாள் துணை வேளாண் அலுவலர் யூ செல்வராஜ் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் சி சபரிநாதன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
1: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு தேனி காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் நிலையத்திலிருந்து வருகை புரிந்திருக்கிற தொழில்நுட்ப வல்லுநர் சபரிநாதன் அவர்களை தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். இப்ப உழவர்கள் அப்படின்னு சொல்லும் போது விவசாய பெருமக்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு. அதுவும் இப்ப சமீப காலமாக வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு துறை அப்படின்னு பார்க்கும்போது தொழில்நுட்பங்கள், அதுவும் இந்த தகவல் தொழில்நுட்பங்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த தகவலை எப்படி விவசாயிகளுக்கு இந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக கொண்டு சேர்ப்பது அப்படின்றதுக்கான சாத்திய கூறுகள் என்னென்ன இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு நமக்காக இங்க நிலையத்துக்கு வருகை புரிந்து சொல்ல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: இப்ப தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம விவசாய பெருமக்களுக்கு இதுல என்னென்ன சாத்திய கூறுகள் இருக்கு?
2: முக்கியமாக இந்த தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் வந்து நமக்கு விவசாயிகளுக்கு எல்லா முறைகளிலுமே வந்து பயன்படும். விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அவங்களோட அறிவை மேம்படுத்திக்கலாம். விவசாயம் சார்ந்த ஆலோசனைகளை தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சு அவங்களோட அறிவை மேம்படுத்திட்டு விவசாயிகள் வந்து அனைத்து தொழில்நுட்பங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஒரு பொருளாதார ரீதியாக வந்து இப்போ அவங்கள மேம்படுத்துறதுக்கு இப்போ இந்த காலகட்டங்களில் இந்த தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள்ன்றது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. விவசாயிகள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க.
1: இப்போ நம்ம

0: வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலமாக இப்ப என்னென்ன தகவல்கள், அதாவது என்னென்ன வெப்சைட் மூலமாகவோ இல்ல என்ன செயலிகள் மூலமாகவோ விவசாயிகளுக்கு நேரடியா அவங்க வீட்டுக்கே அவங்களோட மொபைல் மூலமா கொண்டு சேர்க்கிற வகையில இருக்கு?
1: அதாவது இந்த தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களோட சிறப்பு அம்சங்கள்னு பார்க்கும்போது, இந்த விரிவாக்க வேளாண் சம்பந்தமான அலுவலர்கள் வந்து எந்த நேரத்திலுமே வந்து அவைலபிளா வந்து விவசாயிகளுக்காக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். இப்ப விவசாயிகளுக்கு திடீர்னு வந்து ஒரு ஆலோசனைகள் ஒரு சந்தேகங்கள் வரணும்னாலையும் வந்து அவங்க அலுவலகத்துக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. விவசாயிகள் அவங்க இருக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களான ஒரு தொலைபேசி, இந்த வாயிலாகவே விவசாயம் சம்பந்தமான ஆலோசனைகளை வந்து பெறலாம். அதை முக்கிய சிறப்பம்சமாக எங்கள் வேளாண் அறிவியல் மையம் மூலமாகவும் விவசாயிகளுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் டிஎன்ஏயோ அக்ரிடெக் போர்ட்டல்னு சொல்லிட்டு ஒரு இணையதளம் இருக்குது. அந்த இணையதளத்தோட சிறப்பம்சங்கள் என்னன்னா, அதில் வந்து ஆங்கில மொழியிலும் இருக்கும் தமிழ் மொழியிலும் இருக்கும். விவசாயிகளுக்கு அந்த படிக்கக்கூடிய திறன்கள் மட்டும் இருந்தா போதும், விவசாயிகள் அவங்க விளைவிக்கக்கூடிய பயிர்களுக்கு எந்த பயிரா இருந்தாலும், ஒரு தானியங்களா இருக்கலாம், சிறுதானியங்களா இருக்கலாம், எண்ணெய் வித்து பயிர்களா இருக்கலாம், இதுவே காய்கறி பயிர்கள், பழப்பயிர்கள், எல்லா பயிர்களோட தொழில்நுட்ப தகவல், ஒரு பயிரை நிலத்தை மேம்படுத்தி அதை அறுவடை பண்ணி சந்தைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய எல்லா விதமான தகவல்களும் அதில் இருக்கும். அதை விவசாயிகள் அந்த இணையதளத்தை பயன்படுத்தி அவங்க தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம்.
0: இப்ப நிறைய பேருக்கு வந்து இந்த தகவல் அப்படின்றது நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க, அவங்க வந்து இதற்கான விழிப்புணர்வு நிறைய தேவைப்படுது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து கைபேசி இணையதளம் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. எல்லாருக்குமே இது வந்து ஒரு புதிதான தகவல் தான் அவங்களுக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க எப்படி கைபேசி மூலமா பாத்துக்கலாம் இல்ல இணையத்தின் வழியாக நீங்க அணுகலாம் அப்படின்றதுக்கான ஒரு வழிமுறைகளை நீங்க எப்படி ஏற்படுத்தி கொடுக்குறீங்க?
1: அந்த வழிமுறைகள் போது எங்க வேளாண் அறிவியல் வரக்கூடிய விவசாயிகளுக்கு செயல் விளக்கங்களா அவங்களுக்கு வந்து பயிற்சிகள் கொடுக்கிறோம். அதாவது இந்த இணையதளத்தை பயன்படுத்தக்கூடிய நிலவரங்கள், அது மாதிரி விவசாயிகளுக்காக நிறைய செயலிகள் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அந்த செயலிகள் விவசாயிகளோட தொலைபேசியிலே வந்து பதிவிறக்கம் எப்படி பண்றது, பதிவிறக்கம் பண்ணி அதனோட சேவைகளை எப்படி எல்லாம் பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செயல் விளக்கங்கள் மூலமாகவும் மற்றும் பயிற்சிகள் மூலமாகவும் விவசாயிகளுக்கு வந்து கொடுக்கிறோம். அது மாதிரி கிராமங்கள் மூலியமாக நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்துறோம். இது மாதிரி செயலிகள் மூலமா இவ்வளவு நம்ம அரசு சேவைகளை பயன்படுத்திக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதை விவசாயிகளும் இப்போ வந்து ஆர்வமாக நிறைய பதிவிறக்கம் பண்ணி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க.
0: இப்போ நிறைய நீங்கள் வந்து உங்களை தேடி வர விவசாயிகளுக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் இல்லை அவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறீங்க, அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்குது அப்படின்றதுக்கான நடைமுறை இப்போ இருக்குது?
1: நடைமுறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் பயிற்சிகள் மூலியமாகவோ விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலியமாகவோ இது மாதிரி இந்த தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒரு நெல் பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பூச்சி நோய்களை விவசாயிகளே வந்து அந்த செயலிகளில் அந்த பூச்சி நோய் தாக்கக்கூடிய அந்த இலைகளில் செடிகளில் அறிகுறிகள் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நெல் பயிர்களில் தண்டு துளைப்பான் வருதுன்னா அதற்கான அறிகுறிகள் இருக்கும். அந்த அறிகுறிகளோட புகைப்படங்களை அந்த செயலிகளில் வடிவமைச்சா விவசாயிகள் அந்த செயலிகளில் இருக்கக்கூடிய புகைப்படங்களை அவங்களோட வயல்களை ஒப்பிட்டு இது எந்த வகையான தாக்குதல்கள் அப்படின்னு வந்து விவசாயிகளுக்கு தெரிஞ்சு அதனோட மேலாண்மை முறைகளும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை முறையில் அந்த பூச்சை எப்படி கட்டுப்படுத்துறது, ஒரு உளவியல் முறையில் எப்படி கட்டுப்படுத்துறது, ஒரு இயந்திர முறைகள் பொறிகளை வச்சு எப்படி கட்டுப்படுத்துறது, ஒரு ரசாயன மருந்துகளை பயன்படுத்தி எப்படி கட்டுப்படுத்துறது, உயிரியல் முறையில் கட்டுப்படுத்தணும், எல்லா முறைகளும் அதில் பார்த்தோம். விவசாயிகளை இப்போ அதை பயன்படுத்துறதுனால அவங்களோட, அதாவது அவங்களோட கற்றல் திறன், அவங்களோட நாலேஜ் லெவல்னு சொல்லும்போது அந்த ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆராய்ச்சி பண்ண பார்த்ததில் அவங்களுக்கு வந்து அது நிறைய மேம்பட்டுருக்குது. அது மேம்பட்டுருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த முடிவெடுக்கும் திறன், இப்போ வந்து முடிவெடுக்கும் டெசிஷன் மேக்கிங், ஸோ முடிவெடுக்கும் திறன், இப்போ விவசாயிகளே வந்து பார்த்தோன்னா இந்த நோய் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான வழிமுறைகளும் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களோட கற்றலை தான் அதிகமாகுது, ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க விவசாயிகள், அது வந்து அவங்களோட வருமானத்தில் ஒரு அதிகப்படுத்துது. அப்போ வந்து ஒரு நெல் பயிர்லேயே வந்து ஏக்கருக்கு எடுக்கிறாங்கன்னா ஒரு 10,000-15,000 வருமானம் இந்த செயலிகளை பயன்படுத்துறதுனால கிடைக்கிறது தான் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுல வந்துருக்குது.
0: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி களத்துக்கு நேரடியாக நம்ம போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கான பிரச்சனை என்ன, அதுக்கான ஒரு தீர்வு அவங்க

0: எங்கள்கிட்ட நேரடியாகவே போயிடுது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இந்த செயலிகள் மூலமா இன்னும் என்னென்ன நன்மைகள், உதாரணத்துக்கு இப்போ நீங்க நம்ம வேளாண் அறிவியல் நிலையம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன செயலிகள்லாம் இந்த விவசாயிகளுக்காக இப்போ பிரத்யோகமாக நடைமுறையில் இருக்கு?
1: இப்போ பிரத்யேகமாக நடைமுறையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உழவன் செயலி. இந்த உழவன் செயலி மூலிமா அந்த உழவன் செயலியை நம்ம எப்படி வாட்ஸ்அப்பை தரவிறக்கம் பண்ணுறோமோ பிளே ஸ்டோரில் அதே மாதிரி வந்து தரவிறக்கம் பண்ணிக்கலாம். இந்த உழவன் செயலியை பண்ணிட்டு விவசாயிகள் வந்து அவங்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அவங்க இருக்கக்கூடிய வட்டங்களில் போட்டு பதிவு பண்ணிட்டாங்கன்னா அந்தந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்கள் என்னென்ன செயல்படுத்துகிறாங்க, அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான விவசாய சேவைகளையும் அந்த உழவன் செயலிகள் மூலிமா விவசாயிகள் வந்து தெரிஞ்சுக்கலாம். என்ன ஒரு பயிரோட ஆலோசனைகள், ஒரு பயிரோட தொழில்நுட்பங்கள், அது இல்லாமல் அந்த வட்டாரத்தில் அதாவது வட்டார வேளாண்மை அலுவலகத்தில் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்துகிறாங்க, என்னென்ன பயிற்சிகள் கொடுக்குறாங்க, இது எல்லாம் என்னென்ன மானியங்கள் என்னென்னலாம் கொடுக்குறாங்க, இது எல்லாமே அந்த உழவன் செயலி மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து விவசாயிகளுக்கு வந்து பெரும்பாலும் வந்து விவசாய பணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இயந்திரங்கள் தேவைப்படும். இப்போ ஒரு களை எடுக்கக்கூடிய கருவிகளாக இருக்கட்டும், ஒரு உழவு பணி மேற்கொள்ள டிராக்டராக இருக்கட்டும், இது இந்த பணிகளை மேற்கொள்றதுக்கு நிறைய இதெல்லாம் தேவைப்படும். அதை தேவைப்படுறதுக்கு முன்கூட்டியே விவசாயிகள் அதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்பதிவு பண்ணணும். அதை வந்து அந்த நேரத்தில் அரசு வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அது மூலிமா அவங்களோட விவசாய பணிகளை மேற்கொண்டுக்கலாம். அதனால இது மாதிரி உழவன் செயலிகள் இருக்குது. இது மாதிரி வந்து உப்பை நம்மளோட மத்திய அரசு வந்து விவசாயிகளுக்காக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா பாரத் விஸ்டார் அப்படின்ற ஒரு விவசாயிகளுக்காக ஒரு செயலி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போதான் ஒரு ஆரம்ப நிலைகள் இருக்குது. அந்த செயலிகளோட முக்கிய சிறப்பம்சங்கள் விவசாயிகள் அனைவருமே ஒருங்கிணைச்சு விவசாயிகளுக்கு வந்து டாப் டு பாட்டம் என்னென்ன சேவைகள் போகுது, என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்குது, விவசாய சம்பந்தமான எல்லா நிறுவனங்களும் ஒருங்கிணைச்சு கடை சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிற வரையும் எல்லா இதிலையுமே அந்த செயலிகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இப்போதான் எல்லா மொழிகள்லையும் அதை வந்து அரசு வந்து தயார் செஞ்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து நடைமுறையில் இருக்கிறது வல்லுநர் அமைப்பு செயலிகள் சொல்லிட்டு நிறைய இருக்கு. இந்த வல்லுநர் அமைப்பு செயலிகள் வந்து பயிர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நெல் பயிருக்கு தனியா இருக்குது, தென்னைக்கு தனியா இருக்குது, கேழ்வரகுக்கு தனியா இருக்குது, கால்நடைகளுக்குமே இது மாதிரி வல்லுநர் அமைப்பு செயலிகள் இருக்குது. அது வந்து தமிழ்லேயே வந்து இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் என்ன பண்ணலாம்னா அந்த பயிரோட ரகங்கள் அந்தந்த பகுதிகளுக்கு என்னென்ன ரகங்கள் கரெக்டாக இருக்கும், அந்த ரகங்கள் கடைசியாக வந்து அந்த பயிரோட தொழில்நுட்பம் அறுவடை பண்ணி சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிற வரையும் எல்லா தகவல் இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தோன்னா அதிலே வந்து கிராப் டாக்டர்னு உள்ள ஒரு பண்புகள் இருக்கும், பயிர் மருத்துவர்னு சொல்லுவாங்க. அந்த பயிர் மருத்துவரில் இப்போ நமக்கு ஹாஸ்பிட்டல் போனோமோ மருத்துவர் என்ன பண்ணுது அறிகுறிகள் கேட்பாங்க. அப்போ அதே இந்த செயலிகள்லேயே வந்து பார்த்தோன்னா அந்த அறிகுறிகளோட புகைப்படங்கள் இருக்கும். அதனோட புகைப்படங்களை பார்த்தும் விவசாயிகள் வந்து பார்த்தோன்னா அவங்களோட மேலாண்மை முறையில் பூச்சி நோயை கட்டுப்படுத்துகிற திட்டங்கள் இது மாதிரி எல்லா செயலிகளுமே பயன்படுத்திட்டு அவங்க வந்து மேம்படுத்திக்கலாம். அதுவே கால்நடைகளுக்கும் நிறைய செயலிகள், இப்போ ஆடு வளர்ப்புக்கும் தனி செயலிகள், இது மாதிரி எல்லாமே வந்து நடைமுறையில் வந்து இருக்குங்க.
0: இப்போ செயலிகள் பற்றி சொன்னீங்க. இப்போ அந்த செயலிகளை தகவல்கள் எல்லாமே வந்து சேகரிக்கப்பட்டு தினந்தோறும் வழங்கப்படுமா, இல்லை எப்படி அந்த தகவல் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் மட்டும் இல்லாமல் ரெண்டு பக்கமும் இருக்கணும்? ஏன்னா நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா அதற்கான ஒரு பதிலும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அதற்கான தகவலும் சரி அதற்கான பதில்களும் சரி எப்படி இருக்குது இதில்?
1: இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா தகவல்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப விவசாயிகள் வந்து ஆர்வமாகவும் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு சந்தேகங்களை தீர்க்கக்கூடியதுக்கான வழிமுறைகள் வந்து இருக்குது. அந்த செயலிகள் அந்த இணையதளம் சொல்ல பார்த்தீங்களா அதில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அதுக்கான வழிமுறைகள் இருக்குது. ஆலோசனைகள் தகவல்கள் மட்டும் மாதம் மாதம் அந்த நேரத்துக்கு ஏற்ப வந்து வழங்குறது மட்டும் இல்லாமல் இது மாதிரி இது வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து எங்கள் வேளாண் அறிவியல் மையத்தில் என்ன பண்ணுறோன்னா ஒரு இணையதளத்தை வந்து அரசு அறிமுகப்படுத்த கிசான் சாரதின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளம், அது வாயிலாக விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான நேரத்தில் தேவைப்படக்கூடிய தகவலை விவசாயிகளுக்கு வந்து இணையதளம் பயன்படுத்தி எல்லா விதமான விவசாயிகளுக்கும் இப்போ வந்து பருத்தி சாகுபடி பண்ணுற விவசாயிகளுக்கு அந்த நேரத்தில் ஒரு தகவல் தேவைப்படும், அந்த தகவலை அப்படியே நாங்கள் வந்து விவசாயிகளுக்காக வழங்கிட்டு இருக்கிறோம். நாங்கள்
0: இப்போ நிறைய தகவல்கள், அவங்களுக்கான அந்த கேள்விகள் என்னென்ன, அதற்கான பதில்கள் எல்லாமே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நிறைய வந்து இப்போ நம்ம சீசனல் டைம் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது முக்கியமாக என்ன பயிர் பயிரிடணும், என்ன பூச்சி மேலாண்மை இருக்கணும், இப்போ ஆடு மாடு வளர்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சீசனலுக்கு ஏற்ற மாதிரி தகவல்களை நீங்கள் எப்படி அவங்களுக்கு கொடுக்குறீங்க?
1: அதாவது அந்த பருவங்களுக்கு ஏற்ப வந்து நாங்கள் தொழில்நுட்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இணையதளமாக

0: இல்லாக அந்த தொழில்நுட்ப தகவல்களை வந்து நாங்கள் வந்து ஒரு வீடியோ காட்சிகள் மூலமாகவும் குரல் பதிவு மூலியமாகவும் விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த நிறைய உப்பெல்லாம் வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் இருக்குது, அந்த சமூக வலைத்தளங்களில் பயன்படுத்தி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு ஏற்ப குழுக்கள் வச்சுருக்கோம். ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் நெல் சாகுபடி பண்ணுற விவசாயிகள் ஒரு குழு வச்சுருப்போம், ஒரு திராட்சை சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு எங்கள் வேளாண் அறிவியல் மூலமாக ஒரு குழு வச்சுருப்போம். அந்த குழுகளுக்கு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பண்ணைகளுக்கு வந்து பார்த்தோன்னா கண்டுநூறு பயணமாக போவோம். என்னென்ன தாக்குதல்கள் இருக்குது அந்த பருவத்துக்கு ஏற்ப திடீர்னு மழைக்காலங்களில் வரும். எங்கள் தேனி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் வாழை சாகுபடி அதிகம். இப்போ வந்து பார்த்தோன்னா மழைக்காலங்களில் வாழைகளுக்கு உண்டாகக்கூடிய நோய்கள் பூச்சிகள்லாம் அந்த நேரத்தில் வரும். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த இதை வந்து விவசாயிகளுக்கு வந்து தொழில்நுட்ப தகவலாக இது மாதிரி சமூக வலைத்தளங்கள் இது மாதிரி நிறைய இணையதளங்கள் செயலிகள் மூலியமாகவும் தகவல்கள் வந்து கொடுக்குறோம்.
1: மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் இதுவரை விவசாயிகளுக்கான தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் சி சபரிநாதன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை இரவு 7:30 மணிக்கு மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

தொடர்வது வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் நிகழ்ச்சியில் சஞ்சீவி தாவரம் என்று சொல்லப்படும் முருங்கை பற்றிய தகவல்கள் கேட்கலாம். வறண்ட பாசன வசதி மற்றும் குறைந்த வெப்பமுள்ள பகுதிகளில் முருங்கை நன்றாக வளரும். கிராமங்களில் முருங்கை வளர்ப்பு அமோகமாக உள்ளது. மரமுருங்கை, செடி முருங்கை என இரண்டு ரகங்கள் உண்டு. செடி முருங்கையை விதையிட்டு வளர்க்க வெகு விரைவில் வளர்ந்து மென்மையான காய்களையும் கீரையையும் தரும். மரமுருங்கையின் மரக்கிளையை தரையில் நட்டு வைத்தால் மெதுவாகவும் திடமாகவும் வளர்ந்து பலன் தரும். ஆண்டுதோறும் பிப்ரவரியில் காய்கள் காய்க்கும். முருங்கை பூக்கள் வெளிர் மஞ்சள் நிறத்தில் தோன்றும். இந்த பூக்கள் முளைத்த பின் 2 மாதம் கழித்து காய்கள் நார் போன்று தோன்றி படிப்படியாக தடிப்பு பெற்று கவர்ச்சியாக காட்சியளிக்கும். தரமான காய்கள் மிக நீளமுடையதாக அமையும். தோட்டங்கள், வீடுகள், காலி இடங்களில் முருங்கை வளர்த்து லாபம் ஈட்டலாம். நன்கு வளர்ச்சியடைந்த முருங்கை மரம் பல ஆண்டுகள் வரை நல்ல பலன் தரும். கீரை, காய், பூ, விதை, பட்டை, வேர், ஈர்க்கு, பிசின், எண்ணெய் இவை அனைத்துமே முருங்கை மரத்தால் பெற இயலும். கீரை வகையான முருங்கை இலைகளை சுத்திகரித்து உரியவாறு சமைத்து சாப்பிட்டால் உடம்புக்கு ஆரோக்கியமும் வலுவும் ஏற்படும். வைட்டமின் பி, ஊட்டச்சத்து, இரும்பு சத்து, பீட்டா கெரோட்டின் முதலியன முருங்கை கீரையில் உள்ளது. இதை தண்ணீர் விட்டு அரைத்து பற்று போட்டால் சகல வீக்கங்களும் குணமாகும். விளக்கெண்ணெயில் இதை வதக்கி வலியுள்ள இடத்தின் மீது ஒத்தடம் விட்டால் குணமடையும். பல்வேறு நோய்களை நீக்கும் மூலிகை வர்க்கம் முருங்கை என சித்த மருத்துவ குறிப்பு உள்ளது. மண் வளத்திற்கு ஏற்றவாறு முருங்கைக்காய் பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ அளவில் வேறுபடும். இந்த காய்களை அவற்றின் நடுவே 2 கீறி சாம்பாரிலிட்டால் சீக்கிரம் வெந்து அதிக சுவையை தரும். இவற்றை பொரியல் செய்து சாப்பிடுவது சாலச் சிறந்தது. இவற்றுக்கு சரீரத்தை இளமையாக வைக்கும் ஆற்றல் உள்ளது. சமைத்து உட்கொள்வதன் மூலம் எவ்வகை வாத நோயும் விலகிவிடும். சமைத்து முருங்கைக்காய்களை இளம் விதைகளோடு சாப்பிடுவது ஆண்மை குறைவு நீங்க அருமருந்து. முருங்கை விதைக்குள் உள்ள பருப்பை சமைத்து சாப்பிட ரத்தம் சுத்தமாகும். தாய்மார்களுக்கு பால் அதிகம் சுரக்கும். முருங்கை பூக்களை பசும் பாலில் இட்டு காய்ச்சி இரவில் அருந்த ஆண்மை அதிகரிக்கும். இதயம் வலிமையுறும். முருங்கை காம்புகளை குடிநீரில் இட்டு பருக உடல் வலி, கை கால் அசதி நீங்கும். முருங்கை பட்டை வேரின் சாற்றை உணவுடன் உட்கொண்டால் கபம், வலிப்பு, குளிர்காய்ச்சல், வாத வாய்வு தொல்லை நீக்கும். முருங்கை எண்ணெய் நாட்டு மருத்துவத்தில் பிணிகளை நீக்கும் பரிகாரமாக பயன்படுகிறது. முருங்கை என்னும் ஓர் ஒப்பற்ற சஞ்சீவி தாவரத்தை வீடுகள் தோறும் நட்டு வளர்த்து பயனடைவோம். இதுவரை வேளாண் தகவல் நிகழ்ச்சியில் சஞ்சீவி தாவரம் என்று சொல்லப்படும் முருங்கை பற்றிய தகவல்கள் கேட்டீர்கள். இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை: கலக்க விதைத்தால் களஞ்சியம் நிறையும், அடர விதைத்தால் போர் உயரும். கலக்க விதைத்தால் களஞ்சியம் நிறையும், அடர விதைத்தால் போர் உயரும். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும்.

விடை பெறும் முன் சூரியகாந்தி எண்ணெயில் கொழுப்புச்சத்து குறைவாக உள்ளது. இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சி.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: பொது நலன்
2: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். உலகளாவிய அரசியல் சூழ்நிலை மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலவிய போதிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி 3,25,000 கோடியாக பதிவாகியுள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், முந்தைய ஆண்டை காட்டிலும் கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதியின் வளர்ச்சி 1.8% அதிகரித்துள்ளதாக கூறினார். உலகளாவிய போட்டிகளை சமாளிக்கும் வகையில் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தியதாகவும், ஜவுளி அணிகலன்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவித்து அவற்றின் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதை அவர் பட்டியலிட்டுள்ளார். பிஎம் மித்ரா, தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், ஜவுளி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான சிறப்பு திட்டம் போன்றவைகள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு உத்வேகம் அளித்ததாகவும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடி கடல்பகுதியில் எடுக்கப்படும் முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக வர்த்தக மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மக்களவையில் திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், தூத்துக்குடி முத்து உற்பத்தியாளர்கள் சங்கம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அளித்த கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும், புவிசார் குறியீடு பதிவு அலுவலகத்தின் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அது கிடைத்தவுடன் உரிய விதிமுறைகளின்படி தூத்துக்குடி முத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படும் என்றும் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். மேலும், கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திலிருந்து புவிசார் குறியீடு கோரி பல்வேறு வேளாண் உணவுப் பொருள் மற்றும் கைவினைப் பொருட்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த கோரிக்கைகள் குறித்த பட்டியலை வெளியிட்ட அமைச்சர், அந்த விண்ணப்பங்களும் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கவுள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026-27 நிதியாண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினமே தாக்கல் செய்யப்படும் என்றார். 6ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்கு பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றார். மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவது குறித்தும் அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்றார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்றும் திரு ஜே சி டி பிரபாகர் கூறினார். வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நபார்டு வங்கியின் 45வது நிறுவன தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர், விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதுடன் நீர் பாதுகாப்பு, பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற விவசாய முறைகளுக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். விவசாய புத்தொழில்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க நபார்டு முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். துல்லிய பண்ணை முறை மற்றும் டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்துவதன் மூலம் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா, கூட்டுறவுத்துறையில் பெண் உறுப்பினர்கள் தலைமை

பொறுப்பினை ஏற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கணக்கெடுப்பு பணிகளை ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், se.census.gov.in என்ற இணையதளத்தில் விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்தார். பதிவு செய்து கொண்ட பின் 11 இலக்க எண் கைபேசி எண்ணுக்கு வரும் என்றும் அவர் கூறினார். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை முதல்கட்ட கணக்கெடுப்பு மேற்கொள்ள வீடுகளுக்கு வரும் அலுவலர்களிடம் இந்த 11 இலக்க எண்ணை தெரிவித்தால் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு இறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் 160,000 பேர் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் திரு சுந்தரேஷ் பாபு கூறினார். தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மீடியா ட்ரோன் பயிற்சி அளிக்கப்படவுள்ளது. இம்மாதம் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அளிக்கப்படும் இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் இடிஐடிஎன் .in என்ற இணையதளம் மூலமாகவோ அல்லது சென்னை கிண்டி சிட்கோ தொழிற்பேட்டை

கொண்டாடப்பட உள்ளதாகவும் திரு சுந்தரேஷ் பாபு கூறினார். தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மீடியா ட்ரோன் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இம்மாதம் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அளிக்கப்படும் இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் editn.in என்ற இணையதளம் மூலமாகவோ அல்லது சென்னை கிண்டி சிட்கோ தொழிற்பேட்டை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தை நேரிலோ அல்லது கைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். கைபேசி எண் 9360221280. தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு மூலம் இவ்வாண்டு ஹஜ் பயணம் செல்ல விரும்புவோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இம்மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 30ஆம் தேதியன்று கணினி வழி குலுக்கல் முறையில் புனித பயணம் மேற்கொள்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். இந்த தேர்வு இணையதளத்தில் வேகமாக தேர்வு

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் அடுத்து கேட்க இருக்கிறோம். அடுத்த பாடலாக ஒலிக்க இருக்கிறது இது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலே 1279 நாடாளுமன்ற நடவடிக்கைகளை குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

0: to any assembly engaged in such singing, it is proposed to amend Section 3 of the said Act to include the national song also within its ambit to make such acts punishable. Meanwhile, the government informed the Rajya Sabha that renewable energy installed capacity in the country has increased from over 76 gigawatt in 2014 to over 288 gigawatt as on 30th June this year. In a written reply during question hour today, Minister of State for Renewable Energy, Shripad Yesso Naik, said the installed capacity of solar power is over 162 gigawatts, wind power is around 58, hydropower is 57, and biopower 11 gigawatts. And that's all in Parliament Review.
1: நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இதுவரை இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற கல்லூரி இணை பேராசிரியர் எஸ் ரவி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் இதுவரை நான் நிகழ்ச்சியில நாம ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரை சந்திச்சுட்டு இருக்கோம், அவங்களுடைய அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்களுடைய அனுபவங்கள் என்ன, அதை பத்தி நம்மகிட்ட சொல்ல வந்திருக்காங்க. அவங்களை நம்ம சந்திக்கலாம். வணக்கம் சார்.
4: வணக்கம்
3: சார். நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
4: ரொம்ப மகிழ்ச்சி சார்.
3: உங்களை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார்.
4: என் பேர் ரவி, முனைவர் சோ ரவி. என்னோட சொந்த ஊர் சோழவந்தான். என் கூட பிறந்தவங்க 7 பேர். எங்க அப்பா சோழவந்தான் பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் இருந்தாங்க. நாங்க 7 குழந்தைங்க எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். அதுல முதல்ல எங்க அக்கா, அடுத்து நானு, எனக்கு இல்ல 4 தம்பிகள், கடைசியா ஒரு சகோதரி. மொத்தம் 7 பேரு. 7 பேரும் அந்த சோழவந்தான்ல இருக்க பள்ளியிலேயே நாங்கெல்லாம் படிச்சோம். அப்ப வந்து உயர்நிலை பள்ளி சோழவந்தான், இப்ப வந்து சோழவந்தான்ல அரசன் சண்முகனார் அப்படிங்கிற பெயர்ல இன்னைக்கு அந்த உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியாக வளர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நாம் படிக்கும் போது அது உயர்நிலை பள்ளியாக இருந்தது. அப்பொழுது அந்த காலத்துல உயர்நிலை பள்ளியில வந்து SSLC அப்படிங்கறது அரசு தேர்வு வந்து, இப்ப நம்ம படிக்கிற +1, இப்ப படிக்கிற மாணவர்கள் படிக்கிற +1 தான் அந்த காலத்துல வந்து SSLC.
3: சார், நீங்க சோழவந்தான் உங்க பூர்வீகம் சொன்னீங்களே சார், ரொம்ப பெரிய குடும்பமா நீங்க.
4: ஆமா, பெரிய குடும்பம்.
3: கிட்டத்தட்ட 7 பேரு.
4: 7 பேரு. எங்க சித்தப்பாச்சு தான், அவங்களுக்கு 7 பேரு. எல்லாம் ஒன்னா இருந்தோம்.
3: ஓ, கூட்டு குடும்பமா இருந்தோம்.
4: கூட்டு குடும்பமா இருந்தோம். 14 பேர். அவருக்கும் 7 குழந்தைங்க, சித்தப்பாவுக்கும்.
3: அப்பா என்ன தொழில் சார் பண்ணாங்க?
4: அப்பா வந்து விவசாயம்.
3: விவசாயம்.
4: பஞ்சாயத்து யூனியன் சேர்மனா ஜெயிச்சு இருந்தாங்க.
3: சோழவந்தான் என்னங்க சார் சிறப்பு?
4: சோழவந்தான விவசாயம் தான் சிறப்பு. வெத்தலை சிறப்பு.
3: அங்க வெத்தலை
4: வெற்றிலை. சோழவந்தான் வெற்றிலை வந்து அது குட்டி தஞ்சாவூர்னே சொல்லுவாங்க எங்க ஊரை.
3: அப்ப நீங்க வந்து ஒரு முழுமையா வந்து கிராம பின்னணி உங்களுக்கு?
4: கிராம பின்னணி, முழுக்க முழுக்க கிராம பின்னணி தான்.
3: ஏன்னா இப்போ வரைக்கும் சோழவந்தனை பார்க்க நல்லா இருக்கும், பச்சை பசேல்னு சொல்லி ஒரு அழகான கிராமமா இருக்கும். அந்த மண்டலமே நல்லா இருக்கும்.
4: ஆமா, அது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர்.
3: சரிங்க சார், இப்ப பள்ளி படிப்பை வந்து சோழவந்தனை முடிச்சீங்க. உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை?
4: கல்லூரி வாழ்க்கை வந்து PUC கல்லூரி வாழ்க்கையில அடியெடுத்து வச்சேன். முதல்ல மதுரை கல்லூரியில, அப்புறம் என்னுடைய இளங்கலை பட்டம் BA பட்டப்படிப்பு தமிழ் இலக்கியத்துல தியாகராசர் கல்லூரியில முடிச்சேன். அதுக்கப்புறம் MA முதுநிலை பட்டமும் தமிழ் இலக்கியத்துல தான் அங்க முடிச்சேன். அதை முடிச்சுட்டு என்னுடைய MPhil பட்டம், IVL நிறைஞர் பட்டம் தமிழ்ல, அந்த PhD பட்டம் ரெண்டும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் படித்தேன். என்னோட ஆய்வு வந்து பார்த்தீங்கன்னா முப்பெரும் புராணங்களில் மெய்ப்பொருளியல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில், தமிழ்நாட்டிலே முத முதல்ல சைவ சித்தாந்த டிபார்ட்மெண்ட்ல முனைவர் பட்டம் வாங்கினது நான்
3: தான். வாழ்த்துக்கள்.
4: மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் எனக்கு முனைவர் பட்டம் கொடுக்கும் போது பத்திரிகையில எல்லாம் அந்த செய்தி வெளிவந்துச்சு. தமிழ்நாட்டிலே முத முதல்ல சைவ சித்தாந்த தத்துவத்துறையில ரெகுலர் படிப்புல ஸ்டைஃபண்டோட படிச்சு முதல் டாக்டர் பட்டம் வாங்கினது நான்
3: தான்.
4: எனக்கு எங்க பெற்றோர்களுக்கு
3: கண்டிப்பா சார், கண்டிப்பா. தமிழ் மேல அவ்வளவு ஆர்வம் உங்களுக்கு?
4: தமிழ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மதுரையில எனக்கு தியாகராசர் கல்லூரியில சேரணும்னு ஒரு ஆசை. நான் ரெண்டாவது விளையாட்டு வீரர், பேஸ்கெட் பால் பிளேயர். நான்
3: பேஸ்கெட் பால்,
4: கூடைப்பந்தாட்டு வீரர், மற்றும் இந்த பூப்பந்து இருக்குல்லையா பால், பேட்மிண்டன், அதுலயும் எனக்கு ஆர்வம் அதிகம். எங்க ஊர் டீம்ல எல்லாம் விளையாடுவேன் நான். அப்ப தியாகராசர் காலேஜ் மதுரை கல்லூரிகளிலேயே தியாகராசர் காலேஜ் தான் ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்ப சிறந்த கல்லூரியா இருந்துச்சு. அதனால தியாகராஜர்ல சேருவோம், விளையாடுறதுக்காக தமிழ் இலக்கியத்துல சேர்ந்தேன். எனக்கு வேற மேஜர் கிடைக்கல. ஆக்சுவலா ஆங்கிலத்துல எனக்கு ஆர்வம் அதிகம். BA இங்கிலீஷ் போட்டேன். ரெண்டாவது சான்ஸ் எக்கனாமிக்ஸ் பொருளியல்ல போட்டேன். மூணாவது ஆப்ஷன் தான் தமிழ் இலக்கியம் போட்டேன். ஆனா PUC மார்க் கொஞ்சம் கம்மியா குறைச்சு வாங்கினதுனால எனக்கு தமிழ் இலக்கியம் சேர்றேன். அப்ப சுப்பா அண்ணாமலைன்னு ஒரு முதல்வர் இருந்தாங்க.

0: ஒரு தமிழ் ஆர்வலர், தமிழ் பற்றாளர், தமிழ் கவிஞர். பொதுவாக தமிழ் கவிஞர்கள் பூரா அதிகமாக படித்த கல்லூரி தேரரசர் கல்லூரி தான். அப்போ தமிழ் இலக்கியம் விளையாட்டுக்காக சேர்ந்தேன். விளையாண்டுக்கிட்டு என்னுடைய இளங்கலை பட்டப்படிப்பை முடித்து முதுகலைக்குள் அடியெடுத்து வைக்கும்போது தமிழ் ஆர்வலராக மாறிட்டேன். பொதுவாக தமிழ் அப்படின்னு சொன்னோம்னா பன்னிரு திருமுறைகள்னு பொதுவாக பாடம் நடத்துவோம். அது வந்து சைவ சமய வந்து தோத்திர நூல்னு சொல்லுவோம். இறைவனை வழிபட்டு பாடப்படுகின்ற பாடல்களுக்கு பேர் தான் தோத்திர பாடல்கள்னு சொல்லுவோம், தோத்திர நூல்னு சொல்லுவோம். சைவ சமயத்தின் அடிப்படை கொள்கை விளக்குவதற்கு பேர் தான் சாத்திர நூல்னு சொல்லுவோம். அந்த சாத்திர நூலை தான் ஆய்வு பண்ணேன். 14 சாத்திர நூல்கள். அது பொதுவாக தமிழ் இலக்கியம் படிக்கிறவங்களுக்கு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. 12 திருமுறைகள் தெரியும், 12 திருமுறைகள். தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருவாசகம், பெரிய புராணம், 11 திருமுறை, 12 நூல், 40 தொகுப்பு நூல். அது இதெல்லாம் மேக்சிமம் தமிழ் இலக்கியம் படிச்சவங்க படிச்சிருப்பாங்க. ஆனால் 14 சாத்திர நூல் அப்படிங்கிறது அது இந்தியன் பிலாசபிக்கல் கான்செப்ட்ல வரும், தத்துவத்தில் வரும், இந்திய தத்துவ ஞானத்தில் வர்றது. அதில் நான் ஆய்வு பண்ணி 3 புராணங்களில் இந்த தத்துவ கருத்துக்கள் எங்கெங்க இடம்பெற்றிருக்குங்கிறத எடுத்து காமிச்சு நான் முனைவர் பட்டம் வாங்கினேன்.
1: சரிங்க சார். முனைவர் பட்டம் வாங்குற வரைக்கும் மாணவராக இருந்தீங்களா இல்ல ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே முனைவர் பட்டம் வாங்கினீங்களா?
0: அங்க பல்கலைக்கழகத்திலேயே பகுதி நேர ஆசிரியரா இருந்தேன்.
1: பகுதி நேர ஆசிரியர்,
0: தத்துவ மாணவர்களுக்கு வந்து, இந்திய தத்துவ மாணவர்களுக்கு வந்து டெய்லி 2 வகுப்பு எடுப்பேன், 2 மணி நேரம். என்னுடைய ஆராய்ச்சி கற்ற தொடர்பாகவே வகுப்பு எடுப்பேன்.
1: அப்ப நீங்க பகுதி நேர ஆசிரியரா உங்க முதல் பணியை நீங்க தொடங்கிய
0: பணியை பதினை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 91 ஆரம்பிச்சேன். நான் 89 PhD மாணவராக ஜாயின் பண்ணேன். 90-91 அப்போ ஃபிலாசபி ஆரம்பிக்கும் போது நான் வகுப்படுத்திருக்கேன். 91 இருந்தேன், 91 வரைக்கும் இருந்தேன். என்னுடைய ஆய்வு கட்டுரை வந்து 92 சமர்ப்பித்தேன். ஆய்வு மேற்கொள்றதுக்கு அந்த தீசிஸ் திருத்துவதற்கு அயல் நாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து 1994 நான் அவார்ட் ஆனேன்.
1: இந்த தீசிஸ்க்காக நீங்க ஃபாரின்லாம் இருக்கீங்க?
0: ஃபாரின் நாம்பளம், என்னோட தீசிஸ் ஃபாரின் போயிடுச்சு, வேலிசனுக்கு போயிடுச்சு. போயிட்டு வந்து எனக்கு அவங்க பட்டம் கொடுக்கணும். அது முனைவர் பட்டம் வாங்குறது அந்த காலத்தில் அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் முனைவர் பட்டம் 450 பக்கம் என்னோட ஆய்வு. அந்த 450 பக்கத்தில் அவங்க போட்டு நல்லா இருக்க ஆய்வடி, இவருக்கு முனைவர் பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் அறிக்கை அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வைவான் நடக்கும், நேர்காணல் நடக்கும். அதில் திருச்சியிலேருந்து ஒரு 3 பேர் என்னோட நேர்காணல், நான் உட்காந்துருப்பேன். நான் ஆய்வு தலைப்பில் 20 சுருக்கமாக சொல்ல சொல்லுவாங்க. நான் பண்ணதுனால நான் சொல்லணும். அந்த 20 சொன்னதுக்கப்புறம் என்னோட ஆய்வர்லேருந்து கேள்வியாக கேட்பாங்க. 1.5 மணி நேரம் எனக்கு வைவான் நடந்துச்சு.
1: இந்த வருஷம் உங்களுக்கு முனைவர் பட்டம் கிடைச்சிச்சு?
0: 94
1: முனைவர் பட்டம், அதாவது ஒரு படிப்படி உச்சபட்சம் வந்து முனைவர் பட்டம் வாங்கிட்டு என்ன சார் பண்ணீங்க?
0: அங்கேயே திருப்பி 96 வரைக்கும் அங்கே பார்ட் டைம் ஒர்க் பண்ணேன்.
1: காமராஜ் யூனிவர்சிட்டி
0: ஒர்க் பண்ணேன். 96 முடிச்சுட்டு தான் 97 சென்னை.
1: பகுதி நேர ஆசிரியரா நீ வேலை பார்க்கற, முதல் சம்பளம் எவ்வளவு வாங்கினீங்க?
0: சம்பளம் வாரம் வாங்குவேன்.
1: வார சம்பளம்
0: நாளைக்கு 150 ரூபா, 2 கிளாஸ்க்கு 300 ரூபா, 5 நாள் 3 15 1500 ரூபா ஒரு வாரம்.
1: 1500 ரூபா ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 6000 ரூபா சம்பளம் வாங்கிருக்கீங்க. அப்போ உங்களோட முதல் மாச சம்பளம் 6000 ரூபா வச்சுக்கலாமா?
0: இது வந்து சில நேரம் வகுப்பு இருக்கும், என்னை மாதிரி இன்னும் சில ஆய்வாளர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு மாற்றி விடுவாங்க. கரெக்டாக 2 மணி நேரம் டெய்லி இருக்குங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் 1 ஹவர் மினிமம் இருக்கும், சில நாள் 2 ஹவர்ஸ் இருக்கும். அவங்க பார்த்து நம்மளை அனுப்புவாங்க. போனால் கிளாஸ் போனால் 150 ரூபா.
1: சார், நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வந்து முழுமையாக வந்து ஒரு விவசாய குடும்ப பின்னணியை சேர்ந்தவங்க நீங்கள். ஆனால் நீங்கள் வந்து கல்வி பணி, மற்றவங்களுக்கு 4 பேருக்கு கல்வி சொல்லக்கூடிய ஆசிரியராக வந்திருக்கீங்க. இதை பற்றி உங்கள் அப்பா அம்மாலாம் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க?
0: எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என் தம்பியெல்லாம் வந்து படிப்பில் டிகிரியோடு நிப்பாட்டிட்டாங்க, அவ்வளோ ஆர்வம் காட்டலாம். எனக்கு நேரம் அடுத்த தம்பி வந்து பிஏ ஃபிலாசபி படிச்சுட்டு டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் முடிச்சுட்டு வேலைக்கு போகலாம். அப்படியே வயல், எங்கள் அப்பா வயல் தோப்பெல்லாம் வச்சுருக்கோம், அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். 3வது தம்பி பேஸ்கட் பால் பிளேயர், இந்தியன் பிளேயர். அவன் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பட்டு கோட்டாவில் டிரான்ஸ்போர்ட்டில் வேலைக்கு சேர்ந்தான். அதுக்கு அடுத்த பையன், அவனும் விவசாயம் தான் பார்த்துட்ருக்கான். கடைசி பையனும் விவசாயம் தான் பார்த்துட்ருக்கான். அவங்கெல்லாம் வந்து டிகிரியோடு அப்படி நிப்பாட்டாங்க. நான் படிக்கிற ஆர்வம் வந்தோடனே எங்கள் அப்பா, சரி நீ எவ்வளோ வேணாலும் படிக்கிறது படுறா அப்படின்னு சொல்லி எனக்கு பண உதவி கொடுத்து படிக்க வச்சாங்க. நான் படித்து அப்படியே முனைவர் பட்டம் வாங்கி எங்கள் அப்பாவுக்கு மகிழ்ச்சி. நம்ம வீட்டில் ஒரு முனைவர் பட்டம் வாங்கின ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் ரொம்ப சந்தோஷம்.
1: சரி, மொதமாக அந்த சம்பளத்தில் என்ன பண்ணீங்க?
0: சம்பளத்தை எங்கள் அம்மாட்ட கொண்டு கொடுப்பேன்.
1: அம்மாட்ட தான் கொடுப்பீங்க?
0: வாங்கி திருப்பி என்கிட்ட கொடுத்துருவாங்க. ஏன்னா வீட்டில் காசு குறையிருக்காது, வருமானம் வந்துகிட்டே இருக்கு. நமக்கு வந்து கற்று தந்தது ஒழுக்கம், பண்பு, மரியாதை, பெரியவங்களை மதிக்கணும், விடாமுயற்சி, உழைப்பு, தன்னம்பிக்கை, இதெல்லாம் எங்கள் அப்பா அம்மாலாம் கற்றுக் கொடுப்பாங்க. பிறருக்கு உதவி செய்கிறது இதெல்லாம் வந்து கிராமங்கிறதுனால இதெல்லாம் இயல்பாகவே எங்களுக்கு இருக்கும். அதுலேயும் எங்கள் அப்பா வந்து ஊருக்கு நிறையா பேருக்கு நிறையா உதவி பண்ணியிருப்பாங்க. நிறையா பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க சேர்மனாக இருக்கும்போது. அவங்களும் இன்றைக்கி நன்றியோடு தான் இருக்காங்க. அதனால் அந்த பெருமை எங்கள் குடும்பத்துக்கு எப்பயுமே இருக்கும்.
1: நல்லதுங்க சார். சார், இதுக்கடையில் நீங்கள் பகுதி நேர ஆசிரியராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு வேலைக்கு போனதாக சொன்னீங்க. எப்படி சார், என்ன வேலைக்கெல்லாம் போனீங்க சென்னைக்கு?
0: சென்னைக்கு போய் என்னோட நண்பர் மூலயமா ஆப்பிள் ஃபைனான்ஸில் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தேன்.
1: எந்த வருஷம்?
0: 97. அந்த 97 போகும்போது அங்கே ஒரு மேனேஜர் மேனேஜராக இருந்தவர், மதுரையை சேர்ந்தவர். அவர் அமெரிக்கன் கல்லூரியில் டியூட்டராக ஒர்க் பண்ணவர். எம்பிஏ முடிச்சுட்டு கல்லூரி விரிவுரையாளர் பதவி

0: விட்டுட்டு மார்க்கெட்டிங்கில் அங்கே மேனேஜராக ஜாயின் பண்ணிட்டார். அவர் வந்து எனக்கு வேலை கொடுத்தாரு, ஃபஸ்ட்டு வேலை கொடுத்து. அப்போ 4,500 சம்பளம் வாங்கினேன், முதல் மாத சம்பளம் 4,500. அங்கே போய் வாங்கினோடனே அது நீங்கள் சொன்ன மாதிரி முதல் மாதம் சம்பளம் வாங்கினோடனே அது ஒரு மகிழ்ச்சி. நம்ம சம்பாதிச்ச காசில் நம்ம சாப்பிட்றது இல்லை, அது ஒரு மகிழ்ச்சியான காலமாக நினச்சிருக்கேன்.
1: நான் எப்படி நீங்கள் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு முனைவர் பட்டம் வாங்கிட்டு ஃபைனான்ஸ் கம்பெனி போகிறீங்களே, எப்படி ஒரு மனநிலை உங்களுக்கு?
0: எனக்கு அந்த மாதிரி நான் என்னுடைய சிந்தனை இருக்காது. நான் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன், படிப்பை சார்ந்து தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. எந்த வேலை கொடுத்தாலும் பார்க்கணும். அது அந்த வேலை வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஒரு 10 கொடுத்தாங்க. அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணேன், ஃபாலோ பண்ணவும் கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கிட்டு சும்மா இருக்க அந்த சம்பளம் எனக்கு பத்தலையும் உறுத்தல் மனசுலே இருந்துச்சு. அப்போ அடுத்து என்ன சம்பாதிக்கணும், சென்னையில் வாழ்றது கஷ்டம் இல்லை, பணம் தேவை இருக்கும், அப்போ என்ன பண்ணலாம்னு யோசித்து மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ்னு ஒரு கொரியர் ஒன்று ஆரம்பித்தேன். நானே ஆரம்பித்தேன். நான் ஆப்பிள் ஃபைனான்ஸ் முடிச்சுட்டு ஈவினிங் போகும்போது எல்லா ஏரியாவிலையும் போய் கலெக்ட் பண்ணுவேன். நான் இன்னொரு பையனும் கூட வச்சுக்கிட்டு காலையில் டெலிவரி பண்ணுவேன். டெலிவரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஆப்பிள் ஃபைனான்ஸ் வேலைக்கு போவேன். என்னோட என்ன சும்மா இருக்கக்கூடாது, அதாவது எந்த தொழில் நம்ம அசிங்கமான தொழில் இது இந்த சொல்லிட்டு பார்க்கக்கூடாது, இது நம்ம படித்த படிப்புக்கு இந்த வேலைக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். எந்த தொழிலை செஞ்சாலும் ஆத்மார்த்தமாக விரும்பி செய்வேன் நான். அங்கே முடிச்சோடனே எனக்கு ஆக்சுவலாக மானாமரியில் ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. அங்கே போய் லெக்சராக ஜாயின் பண்ணேன்.
1: ஓ, மறுபடியும் வந்து உங்கள் படித்தப்பில் கல்லூரி வேலை?
0: கல்லூரி
1: எந்த வருஷம்?
0: 2000 ரெண்டு வருஷம் மானாமரியில் வளர்த்தேன்.
1: ரெண்டு வருஷம் வளர்த்து. சரிங்க சார், இப்போ வந்து கிட்டத்தட்ட முதல்ல காமராஜ் யூனிவர்சிட்டியில் பகுதி நேர வேலை பார்த்தீங்க, அதுக்கப்புறம் வந்து சென்னையில் போய் ஃபினான்ஸ் கம்பெனி வேலை பார்த்தீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் மானாமதுரைக்கு நீங்கள் உங்களோட துறைக்கே மறுபடியும் வந்துட்டீங்க.
0: துறைக்கே போயிட்டேன்.
1: சரியா மாற்றம் இந்த மாற்றம்?
0: எனக்கு அங்கே ஒய்ஃபோட மாமா அங்கே இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட் அந்த கல்லூரி தாளாளர். டாக்டரேட் முடிச்சுட்டு அந்த லைனில் போகிறது நல்லதில்லை, அங்கே வேலை பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு எந்த வேலை கிடச்சா அங்கே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஊர் இங்கிட்டு தான் இருக்குது, சென்னையில் வந்து ரொம்ப அலைச்சல், எஃபர்ட் போட வேண்டியது, சம்பாதிக்கிறது கொஞ்சம் ரொம்ப உழைக்க வேண்டியது இருந்துச்சு, இது நம்ம படித்த படிப்புக்கு ஏற்ற தொழில் வரையா, அதுக்கப்புறம் மானாமரில் வந்து லெக்சராக ஜாயின் பண்ணேன்.
1: சரிங்க சார், இப்போ இதுக்கடையில் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்கள் மனைவி, உங்கள் குழந்தைகள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: என்னோட திருமணம் வந்து 1996 March 22
1: எந்த ஊர் நடந்துச்சு?
0: லட்சுமி சுந்தர ஹாலில் ராஜம் ஆடிட்டோரியம்னு உள்ள இருக்கு, அதில் தான் என்னோட திருமணம் வந்து 1996 நடந்துச்சு. என் மனைவி வந்து அவங்களும் டாக்டரேட்.
1: மனைவி பேரை சொல்லுங்க.
0: முனைவர். அவர் உங்க பேர் ராஜா ராஜேஸ்வரி, முனைவர் ஆர் ராஜா ராஜேஸ்வரி. அவங்க எம்எஸ்சி வந்து ஹோம் சயின்ஸ், அவினாஷ் டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கலையா கோயம்புத்தூர், அங்கே படித்தவங்க. முனைவர் பட்டம் வந்து காரைக்குடி அலாபா பல்கலைக்கழகத்தில் விமன் ஸ்டடீஸில் வாங்கியிருக்காங்க. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், மூத்த பொண்ணு பிஏ இங்கிலீஷ், எம்ஏ இங்கிலீஷ், நெட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க, பிஎஸ்டி பண்ணிட்டு இருக்காங்க. அட் ப்ரெசென்ட் லேடி டோக்கில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் இங்கிலீஷ்.
1: அதாவது எங்க வானொலி நிலையம் ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லயே இருக்கு லேடி காலேஜ். அவங்க பேரு சொல்லுங்க.
0: என் பொண்ணு பேரு ஆர் ஸ்ருதியா, பையன் வந்து கவின் கதிர், ஆர் கவின் கதிர். அவன் வந்து காமர்ஸ் அமெரிக்கன் காலேஜ்ல படிச்சான், இப்ப எம்பிஏ மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல படிச்சுக்கிட்டு சிஎம்இ ஆடிட்டிங் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க.
1: அதாவது நீங்களும் நல்லா படிச்சீங்க, உங்க ரெண்டு பிள்ளைகளும் நல்லா படிக்க வச்சீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா மனுஷனுக்கு வந்து இந்த கல்வி வந்து எப்பவும் கை கொடுக்கும்.
0: ரெண்டாவது அவங்க ரெண்டு பேரும் நல்ல பிள்ளைங்க, நல்லா படிப்பாங்க, நல்லா ஒழுக்கமான பிள்ளைங்க, பண்பான பிள்ளைங்க, நல்லபடியா வளர்த்துருக்கீங்க, ஒரு மகிழ்ச்சி எனக்கு
1: சார், ரொம்ப சந்தோஷம். அதாவது நீங்களும் முனைவர் பட்டம், அதாவது படிப்பில் நல்லா படிச்சிருக்கீங்க, உங்கள் குழந்தைகள்லையும் நல்லா படிக்க வச்சிட்டீங்க சார். உங்கள் மனைவியும் பாருங்கள், முனைவராக வந்திருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போனாங்களா?
0: அவங்க வந்து லேடி டோக்லேயே ஒர்க் பண்ணாங்க 2
1: லேடி டோ காலேஜில்,
0: லேடி டோ காலேஜில் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேணாம், ரொம்ப உழைக்க வேணாம், வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இப்போ பணி இல்லை, வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ
1: முன்னாடி வேலை பார்த்தாங்களா?
0: முன்னாடி இங்கே வேலை பார்த்தாங்க.
1: 2 தான்
0: லேடி டோக்கில் இருந்தாங்க. கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி அக்ரி யூனிவர்சிட்டியில் ஒரு 4 இருந்தாங்க. காரைக்குடி அலாவப்பா யூனிவர்சிட்டியில் வந்து அங்கேயும் ஒர்க் பண்ணாங்க. அதனால பிஎஸ்டி முடிக்கும் போதே என்னை மாதிரி அவங்களும் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தவங்க.
1: ஓகேவா?
0: அவங்க ஹோம் சயின்ஸுங்கனால இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயாரிப்பாங்க இல்லையா, ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் சேர்ந்து டெமோ பண்ணிட்டு இருப்பாங்க எல்லா காலேஜுக்கும், இதுக்கெல்லாம் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போய். அதனால அந்த அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு உண்டு. அதனால விமன் ஸ்டடீஸில் முனைவர் பட்டம் வாங்கினது.
1: சரிங்க சார், நல்லதுங்க சார்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது ஓய்வு பெற்ற கல்லூரி இணை பேராசிரியர் எஸ் ரவி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி. உடன் உரையாடினார் கே வேல்முருகன் அவர்கள். இதன் தொடர்ச்சியினை வரும் செவ்வாய்க்கிழமை இரவு 8:30 கேட்கலாம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இதுவரை நான் நிகழ்ச்சி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை திரண்டல் தொடர்கிறது. அடுத்த பாடலாக கேட்கலாம் நேயர்களே.

0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலில் கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
1: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள்கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:15. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் மதுர தென்றல் தரும் திரை இசை காணுங்கள்.

0: நேரம் 9:30.
1: ஸ்வாடி மதுரை வானொலி நிலையம் அறிவியல் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் பூ உலகின் பூர்வீகம் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜே தம்பிராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ்.
2: வணக்கம் நேர்களே. இந்த பூமியானது அனைவருக்கும் பொதுவானது. அது தாவரங்கள், செடி, கொடிகள், இப்படி எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் வாழ்வதற்கு ஏற்ற இடம் இந்த பூமி தான். அந்த வகையில் உயிரியோட தொடக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அமீபாலிருந்து தொடங்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு செல் உயிரிலிருந்து பல செல் உயிரியாகி ஆறு அறிவு மனிதன் வரைக்கும் இப்போ நம்ம பரிணமிச்சிருக்கிறோம். அதே வேளையில் தாவரங்கள் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லட்சக்கணக்கான தாவர இனங்களை நம்ம வந்து இப்போ வந்து சொல்ல முடியும். தொடக்க காலத்தில் எந்த வகையான தாவரங்கள் முத முதல்ல இந்த பூமியில் தோன்றுச்சு அப்படின்னா அதற்கான விடை சிலருக்கு தெரிந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அந்த தாவரம் என்ன, அதைத் தொடர்ந்து எத்தனை வகையான தாவரங்கள் உருவாகின, பூ உலகின் பூர்வீகம் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை பெற காத்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு தெளிவான விளக்கமளிக்க காத்திருக்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜே தம்பிராஜ் அவர்கள். அவரை தான் நாம இந்த நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கின்றோம். நேர்களே வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: பூ உலகின் பூர்வீகம் அப்படின்னு ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கோம். அது என்ன சார் பூ உலகின் பூர்வீகம் அப்படின்னு என்ன, அதை கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன்.
3: இந்த பூ உலகின் பூர்வீகம் என்பது மனிதன் தோன்றுவதற்கு முன்பாக பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பே தாவரங்கள் தான் முதல்ல தோன்றியது. இந்த தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தோற்றம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதலாவது சில தாவரங்கள் ஆரம்பத்தில் நீர்நிலைகளில் இருந்து தான் தோன்றியது, நிலப்பரப்பிற்கு இடம்பெயர்ந்தது, வாழத் தொடங்கின. இந்த தாவரங்களுடைய தோற்றங்கள் அப்படிங்கிறது அறிவியல் அறிஞர்களுடைய கருத்துப்படி தாவரங்கள் வந்து சுமார் ஒரு 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு ஆர்டோவிஷியன் பீரியட் அப்படிங்கிற காலத்தில் அந்த நிலத்தில் தோன்றியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்க. இந்த தோற்றம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சில பரிணாம வளர்ச்சிகளின் அடிப்படையில் அந்த மாற்றத்திற்கு உட்பட்டு எந்த அளவுக்கு ஒவ்வொன்றும் மரங்களாகவும் காடுகளாகவும் மேங்க்ரோவ் காடுகளாகவும் மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மரங்களாகவும் வளர்ந்து இன்னைக்கு அதன் விளைவுகளால் தான் நிலத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களினுடைய முக்கியத்துவத்தை நம்ம அடைய முடிகிறது.
2: நீர்நிலைகள்லேருந்து தான் தாவரமே தொடங்குச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மனிதனுடைய நாகரிகமும் கூட பார்த்தீங்கன்னா நதிக்கரையில் தான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பூமியுடைய தோற்றம் உயிர்களுடைய தோற்றம் சொல்லுங்களேன்.
3: பூமி வந்து சுமார் ஒரு 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி உருவானது. ஆரம்பத்தில் வந்து பூமியானது ரொம்ப வெப்பமாக இருந்ததுனால உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் அங்கே இல்லை. பின்ன வந்து பூமியானது படிப்படியாக குளிர்ந்து கடல்கள் உருவாக தொடங்கியது. கடல்களில் தான் முதல் முதலாக நுண்ணுயிர்கள் தோன்றின. இவற்றில் சில நுண்ணுயிர்களுக்கு ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய திறன் இயற்கையிலேயே பெற்றிருந்தன. அந்த ஒளிச்சேர்க்கை செய்வதன் மூலமாகத்தான் தன்னுடைய உணவை தானே தயாரிக்கக்கூடிய திறனையும் ஆற்றலையும் அது கொண்டிருந்தன. இந்த அடிப்படையில் தான் தாவர உலகில் முன்னோடிகளாக அந்த கடல்களில் வாழக்கூடிய பாசிகளை முதல் தாவரமாக ஆரம்பிக்கிறோம். அந்த தோற்றம் தான் அடுத்து படிப்படியாக நிலத்திற்கு வரக்கூடிய தாவரங்களின் ஏற்பட்ட சில மாற்றங்கள், அந்த மாற்றங்களின் விளைவுகளினால இந்த தாவரங்களானது நிலத்தில் பரிணமிக்க தொடங்கின.
2: இப்போ வந்து கடலில் வந்து முத முதல்ல உருவாகுச்சு, அப்புறம் நிலத்திற்கு பரிணமிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த உயிர்களுடைய தோற்றம் அப்படின்னா எத்தனை நிலைகளை அது உள்ளடக்கியது?
3: இந்த உயிரினங்களினோட தோற்றம் 4 நிலைகளை உள்ளடக்கியது. முதல் நிலையில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உயிரானது தோற்றம் அப்படிங்கிறது சில கதிர்களின் மூலமாக அதிலிருந்து வரக்கூடிய ஆற்றல்கள் மூலமாக தான் அது வந்துட்டு தனியாகவோ இல்லது இணைந்தோ ஒரு உயிரினத்திற்கு தேவையான அடிப்படை கூறுகள் உருவாக ஆரம்பிச்சது. ஒரு எடுத்துக்காட்டாக யூபி

0: கதிர்கள் அல்லது வந்துட்டு நம்ம மின்னல் வெட்டுது, அந்த மின்னல்லேருந்து வரக்கூடிய ஆற்றல் இல்லது வெப்பத்திலேருந்து வெளிவரக்கூடிய ஆற்றல்கள், இவை வந்து தனியாகவோ அல்லது இணைந்தோ வந்து என்ன செஞ்சிச்சுன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் மாலிகூல்ஸை வந்து டெவலப் பண்ணுது. ஒரு காம்ப்ளெக்ஸ் மாலிகூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல்ல ஆரம்ப காலத்தில் டெவலப் ஆனது அமினோ ஆசிட்ஸுங்கிறது முதல்ல உருவானது. இந்த அமினோ அமிலங்கள் வந்து எதற்கான முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கூறுகளாக இதை வந்து நம்ம சொல்கிறோம். ஏன்னா இதுதான் புரதத்தினுடைய முக்கியமான ஒரு ஃபண்டமெண்டல் கூறுகளாக காணப்படுகின்றன. இதை வந்து பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை தான் வந்துட்டு ஒரு முக்கிய காரணியாக இருந்துச்சு. இந்த அடிப்படை கூறுகளிலிருந்து தான் ஒரு புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது டெவலப் ஆச்சு. ரெண்டாவது நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் மாலிகூல்ஸ் வந்துட்டு எதை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா ஒரு பெரிய மூலக்கூறுகளை உருவாக்குச்சு. அது வந்துட்டு ஒரு லார்ஜ் மாலிகூல்ஸ் தான் டெவலப் ஆச்சு. அதில் வந்து சுகர் மாலிகூல் டெவலப் ஆச்சு, ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலிகூல் டெவலப் ஆச்சு, மூலக்கூறுகள் உருவாகுச்சு, கொழுப்பு மூலக்கூறுகள் உருவாகுச்சு, பெப்டைட்ஸுங்கிற மூலக்கூறுகள் உருவாகுச்சு. இது எல்லாமே இரண்டாம் நிலைகளில் ஏற்பட்டுச்சு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மூலக்கூறுகளாக டெவலப் ஆனது. இந்த பெரிய மூலக்கூறுகள்ங்கிறது சிறிய மூலக்கூறுகள்லேருந்து உருவாக்கப்பட்டது. மூன்றாம் நிலையில் இந்த பெரிய மூலக்கூறுகளானது ஒரு மல்டி லெவல் ஒரு மாலிகூல்ஸாக டெவலப் ஆச்சு. மல்டி லெவல்னு சொல்லும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலக்கூறுகள் வந்து இன்னொரு பெரிய ஒரு ஆர்கானிசத்தை உருவாக்கக்கூடிய ஒரு திறனை பெற்றதாக மாறிச்சு. இது வந்து எப்படி உருவாகுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நடந்த சில ஒரு ரியாக்ஷன், என்ன ரியாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு மெட்டபாலிசம் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இந்த மெட்டபாலிசம்ங்கிறது வந்து வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கிறது அங்கே உருவாகுது. ஒரு பொருளானது உடைஞ்சி ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தலாம், இல்லை ரெண்டு பொருள்கள் சேர்ந்து ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தலாம். அப்படி வந்துட்டு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சில ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு அங்கே வந்து ஒரு நடக்கின்றன. இதன் மூலமாக அங்கேருந்து ஆற்றல்கள் வெளிப்படுகின்றன. அப்போ முதல்ல தோன்றிய நான் சொன்னேன் ஒரு புரோட்டீன் அப்படிங்கிறது உருவாக்கமானது, ஒரு புரதம்ங்கிறது உருவாக்கமானது அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த புரோட்டீனில் வந்துட்டு எதுவாக செயல்பட்டுச்சுன்னா அதுதான் நொதிகளாக முதன் முதலாக செயல்பட்டன. இந்த நொதிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே அந்த நொதிகள் வந்துட்டு எதுகளில் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பெரிய மூலக்கூறுகள்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்என்ஏ மாலிகூல்ஸ்லையோ டிஎன்ஏ மாலிகூல்ஸ்லலாம் இந்த நொதிகள் தான் காணப்படுகின்றன. இந்த நொதிகளுக்குன்னு வந்து சிறப்பு பண்புகள் இருக்கின்றன. இவைகள் மூலமாக என்ன செய்கின்றன, ஒரு ப்ராடக்ட் டெவலப் ஆகுது. அப்போ இந்த நொதிகளினுடைய வேலைகள் ஒரு சப்ஸ்ட்ரேட்டில் உட்காந்து ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணுறக்கூடிய ஒரு வேலைகளாக இருந்துச்சு. இதெல்லாம் மூன்றாவது நிலையில். நான்காவது நிலையில் வந்துட்டு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வேதி நிகழ்வுகள் அப்படிங்கிறது மூலமாக அங்கங்கே நடக்கக்கூடிய வேதி நிகழ்வுகளினுடைய தொகுப்பாகத்தான் ஒரு நியூக்ளிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து அங்கே டெவலப் ஆகுது. இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. தன்னை போன்றே இன்னொரு உயிரினத்தை, இன்னொரு ஒரு புரதத்தை, நியூக்ளிக் அமிலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியோட இது டெவலப் ஆகுது. அடுத்த நிலையில் இந்த ஒரு டூப்ளிகேஷன் ஒரு நியூக்ளிக் ஆசிட்ஸ் இதில் இருந்து தான் செல்கள் தோன்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகின்றன. இந்த செல்களானது ஆரம்ப காலத்தில் ரொம்ப சிம்பிள் ஃபார்மில் தான் இருந்துச்சு, ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருந்துச்சு. இந்த உயிர்கள் பூமியில் முதல் முதலாக ஒரு உயிர் தோன்றுவதற்கான ஒரு அடிப்படை சாத்திய கூறுகளாக அமைந்தன. இந்த அடிப்படை சாத்திய கூறுகளில் உருவான முதலில் தோன்றிய உயிரானது தன்னால் தானே தன்னுடைய உணவுகளை தயாரித்து கொள்ள முடியாது. அதனால் இன்னொரு உயிரினத்தை அது சார்ந்து வாழக்கூடிய நிலைமை இருந்தது. இதன் பெயர் வந்து ஹெட்டிரோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் தன்னுடைய உணவை தானாக உற்பத்தி செய்ய இயலாதது. இது வந்து மற்ற உயிரினங்களை சார்ந்து வாழக்கூடியதாக காணப்படுது. அதனுடைய மரபு தன்மைகளில் அதனுடைய ஜீன்களில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் ஒரு ஹெட்ரோட்ராப்ஸ்லேருந்து ஒரு ஆட்ரோட்ராப்ஸுங்கிற உயிரினம் உருவானது. இந்த ஆட்ரோட்ராப்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு தன்னுடைய உணவுகளை தானே தயாரித்து சாப்பிடக்கூடிய, உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு உயிரினமாக காணப்பட்டுகின்றன. இதற்கு என்ன வந்துட்டு ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய உணவுகளை தானே தயாரித்துக்கொள்ளும். ஏன் தானே தயாரித்து கொள்ளுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் காணப்பட்ட அந்த குளோரோஃபில் அப்படிங்கிற மாலிகூல்ஸ். இந்த குளோரோஃபில் மாலிகூல்ஸ் தான் சூரிய ஒளியை பயன்படுத்தி தன்னுடைய உணவை தானே தயாரித்து நம்மளுக்கு தேவையான மற்ற உயிரினங்களுக்கு தேவையான ஆக்சிஜனையும் வெளியிட்டுச்சு. ஃபஸ்ட்டு பூமியில் ஒரு ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னால் இதிலிருந்து தான் ஆரம்பமானது. ஸோ இந்த நாலு நிலைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நிலைகளிலும் முக்கியத்துவத்தை பெற்றிருக்கின்றன.
1: உயிர்களுடைய தோற்றம் நான்கு நிலைகளை கொண்டது. ஒவ்வொரு நிலையும் என்னென்ன, எதுலேருந்து எது உருவாச்சு அப்படின்னு ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ இந்த கரிம அல்லது உயிர் பரிணாம வளர்ச்சி அப்படின்னா என்ன சார், கரிம பரிணாமத்தின் முக்கியத்துவம் என்ன?
0: கரிம பரிணாமம் அப்படிங்கிறது என்னென்னா ஆரம்ப காலத்தில் உயிரினங்கள் வாழ்ந்தது, அப்படின்னு சொன்னோம்.

0: பூமியானது தோன்றது, தோன்றியதுக்கு பின்பாக உயிரினங்கள் தோன்றியது. அப்போ முதலாவது வாழ்ந்த உயிரினங்களிலிருந்து காலப்போக்கில் அதில் ஏற்பட்ட சில சில மாற்றங்கள், இந்த படிப்படியாக அதில் ஏற்பட்ட சில மாற்றங்கள் அதனுடைய விளைவுகளாக புதிய உயிரினங்கள் இயற்கையாகவே தோன்றுவதற்கு ஒரு வழிவகுத்தது. அப்போ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இயற்கையான நிகழ்வாகத்தான் நடந்துச்சு. அப்போ பூமியில் உயிரினங்கள் தோற்றம், அதனுடைய வளர்ச்சி, பன்முகத்தன்மை, இது எல்லாத்தையும் விளக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரிம பரிணாமம் அப்படிங்கிறது கீழே தான் வருகிறது. இதை பற்றி சார்லஸ் டார்வின் வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற அவருடைய நூலில் இயற்கையானது எப்படி ஒரு உயிரினத்தை தேர்ந்தெடுத்தது, இந்த உயிரினத்தை தேர்ந்தெடுத்தது எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுத்தது அப்படிங்கிறத விளக்குவதற்கு தான் இந்த கரிம பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது பயனுள்ளதாக இருந்துச்சு. முதலாவது இந்த கரிம பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல மாற்றங்களை உடையதாக இருந்துச்சு. ஒரே இனத்தை சேர்ந்த உயிரினம் தான், ஆனால் அதனுடைய உருவத்தில் மாற்றம் வந்துச்சு, அதனுடைய நிறத்தில் மாற்றம் வந்துச்சு, அதனுடைய அளவுகளில் மாற்றம் வந்துச்சு, அதனுடைய கேரக்டர்ஸ், அதனுடைய பண்புகளில் மாற்றம் வந்துச்சு. இது வந்து முதல் முக்கியத்துவம். இரண்டாவது முக்கியத்துவம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதிகமான இனப்பெருக்கம். உயிரினங்கள் வந்துட்டு அதிக எண்ணிக்கையில் சந்ததியில் உருவாக்கி கொண்டே இருந்துச்சு, ஆனால் அவை அனைத்தும் உயிர் வாழ முடியாததாக காணப்பட்டுச்சு. மூன்றாவது முக்கியத்துவம் என்னன்னா, அவர் சொல்ல வந்தது வாழ்வுக்கான போராட்டம், ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். ஏன் இந்த வாழ்விற்கான போராட்டம், அதற்கு தேவையான உணவு கிடைக்கல, அதுக்கு போராட வேண்டி இருந்துச்சு, அதற்கு தேவையான நீர் கிடைக்கல, போராடணும், இருப்பிடங்கள் இல்லை, இனப்பெருக்கத்திற்கு தேவையான துணை இல்லை போன்ற வளங்கள் வந்து குறைவாக இருந்ததுனால உயிரினங்களுக்கு இடையிலே போட்டி நிலவ ஆரம்பிச்சிச்சு. தன்னுடைய சந்ததியை நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு உயிரினத்துக்கு கூட அது போட்டி போட வேண்டிய சூழ்நிலை உருவாகுச்சு. நான்காவது, எதை இயற்கை தேர்வு பண்ணியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரினங்களை இயற்கை நேரடியாக தானே தேர்வு பண்ணியதுங்கிறத தான் இந்த சார்லஸ் டார்வின் சொல்கிறாரு. எந்த உதவியும் இல்லாமல், மற்ற எதையும் சாராமல் இயற்கை தேர்ந்தெடுத்தது, அதை தான் அவர் நேச்சுரல் செலக்ஷன் அப்படிங்கிற தலைப்பில் வந்து அவர் கொடுக்குறாரு. ரெண்டாவது விஷயம், இந்த இயற்கை தேர்வு அப்படிங்கிறது எப்படி அமைந்ததுன்னா, சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு அமைஞ்சிச்சு. அந்த சுற்றுச்சூழல் தகவமைப்பில் எந்தெந்த உயிரினங்கள் வாழ முடியுமோ அந்த இடத்துல அந்த உயிரினங்கள் மட்டும்தான் அதிகமாக வாழ்ந்துச்சு. ஏன் அந்த சுற்றுச்சூழல் தகவமைப்புகள் அப்படி இருந்துச்சுன்னா, அந்த உயிரினங்கள் அந்த இடத்துல வாழக்கூடிய சரியான இட அமைப்பு இருந்திருக்கும், வாழ்விடங்கள் அமைஞ்சிருந்திருக்கலாம், அதற்கு ஒரு இனப்பெருக்கத்திற்கு தேவையான சூழ்நிலைகள் உருவாகி இருந்திருக்கலாம், அதுகளுக்கு தேவையான ஏற்ற தகவமைப்புகள் இருந்துச்சுன்னா அதால் வாழ முடிஞ்சிச்சு. அந்த தகவமைப்புகள் சில உயிரினங்களுக்கு ஒத்து வரல, அந்த உயிரினங்கள் அந்த இடத்தை விட்டு அழிஞ்சு போயின, அதனால் இவை வந்து தகுதியற்றவை அப்படின்னு சில உயிரினங்கள் அந்த இடத்த விட்டே போயிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் எவையெல்லாம் தகுதியாக இருந்துச்சோ, அந்த இடத்துல சுற்றி இருக்கக்கூடிய தகவமைப்புகளுக்கு ஏற்றவாறு வாழ முடிஞ்சிச்சோ, அவைகளைத்தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உயிரினங்கள் மட்டுமே தகுதியானவை அந்த இடத்துல. இதுவும் இயற்கை தேர்வு செய்ததற்கான ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று வந்து பரம்பரை கடத்தலாக இருந்துச்சு. நான் அடுத்த முக்கியத்துவம், ஒரு உயிர் வாழணும் அப்படின்னா அதற்கு வந்து அதனுடைய பண்புகள் முக்கியமாக இருந்துச்சு, மரபு பண்புகள். இந்த மரபு பண்புகள் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டது. கடத்துதல் மூலமாக தன்னுடைய சந்ததியை, தனக்கு தேவையான பண்பு நலன்களை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்வதற்கு இந்த கரிம பரிணாம வளர்ச்சிகள்ங்கிறது முக்கியத்துவம் பெறுகின்றன. புதிய இதன் அடிப்படையில் தான் புதிய இனங்கள் தோன்றின. புதிய இனங்கள் தோன்றியது பழைய தலைமுறைகளிலிருந்து பல மாற்றத்துக்கு உட்பட்டு இந்த பரிணாம வளர்ச்சியில் புதிய இனங்களாக உருவாகின. இதைத்தான் ஸ்பீசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை அடங்கி வரக்கூடியது தான் இந்த கரிம பரிணாம வளர்ச்சியானதுயா.
1: நேச்சர் செலெக்ஷன், இயற்கையுடைய தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இயற்கை எதை தேர்ந்தெடுக்குதோ அந்த உயிரினம் தான் நிலைத்து உயிர் வாழ முடிஞ்சது அப்படின்னு சொல்றீங்க. அந்த வகையில் பார்க்கும்போது முதலில் தோன்றிய உயிரினம் எது?
0: முதல் முதலாக இந்த பூமியில் தோன்றிய உயிரினங்கள் அப்படின்னு சொன்னால் பாசிகள் தான். இந்த பாசிகள் தான் இந்த பூமியில் முதலாவது தோன்றிய உயிரினமாக நம்ம கருதுகிறோம். அறிவியல் கூற்றின்படி பார்த்தீங்கன்னா, தாவர உலகத்தில் ஆரம்ப கால உறுப்பினர்கள் அப்படின்னு சொன்னால் பாசிகள் தான். சுமார் வந்துட்டு 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த நீல பச்சை பாசிகள், அதாவது சைனோ பாக்டீரியா அப்படிங்கிறது பூமியில் தோன்றியது. இந்த நீலை பச்சை பாசிகள்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய உணவை தானே தயாரித்து வாழக்கூடிய திறன் பெற்றது. அது மட்டுமல்ல, நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜனையும் அந்த ப்ராசஸ் மூலமாக வெளியிடக்கூடியது. அப்போ இந்த ஆக்சிஜன் வெளியாகும் பொழுது இதன் காரணமாக வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு அதிகரித்தது. இதன் அடிப்படையில் பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இந்த பூமியானது மாறியது. அப்போ தாவர உலகின் ஆரம்பகால உறுப்பினர் பாசிகள் என்று சொன்னோம். இந்த பாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை பாசிகள், சிவப்பு பாசிகள், பழுப்பு நிற

0: பாசிகள் அப்படின்னு சொல்லி மூன்று விதமாக இந்த பாசிகள் வந்து பிரிந்து காணப்படுகின்றன, வகைப்பாடுகள் செய்யப்படுகின்றன. இவை அனைத்துமே நீர்ல தான் வாழக்கூடியது. அப்போ இந்த தாவரங்கள் கடல்களில் வாழ்வதற்கு தனக்கு தேவையான தனக்கு உகந்த சூழ்நிலைகள் காணப்பட்டதுனால முதலில் தோன்றிய உயிரினமானது கடல்ல தான் ஆரம்பிச்சிச்சு, நீர்ல தான் ஆரம்பிச்சிச்சு. அங்கே ஆக்சிஜனுடைய லெவல் அதிகமான ப்ரொடக்ஷனில் இந்த பாசிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதன் தொடக்கத்திலிருந்து தான் அடுத்த உயிரினங்களானது தோன்றியது.
1: அப்போ பாசிகளுடைய பயன்பாடு இது மட்டும்தானா, இல்லை வேற என்னென்ன பயன்பாடுகள் இதன் மூலமாக கிடைக்குது? இந்த சூழலுக்கு அதனுடைய முக்கியத்துவம் பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குது?
0: இந்த பாசிகள் வந்து உண்மையான அதுக்கு வந்து வேர் கிடையாது, தண்டு கிடையாது, இலை கிடையாது. ஸோ போன்ற உறுப்புகள்லாம் இல்லாமல் ஒரு எளிய உடல் அமைப்பு கூடிய, அதே நேரத்தில் ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய உயிரினங்களாக தோன்றின. பாசிகள் உயிரினங்களில் அதனுடைய ஒளிச்சேர்க்கை செய்வதற்கு அதில் இருந்த பசுங்கணிகம் பச்சையம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் என்ன பண்ணுச்சுன்னா, இதற்கு தேவையான இந்த ஒளிச்சேர்க்கை செய்வதற்கான பச்சையம்ங்கிறது அதில் காணப்பட்டதுனால தான் தன்னால் தானே உணவை தயாரிக்க முடிஞ்சிச்சு. அதே சமயத்தில் இதுகளில் வந்து விதை கிடையாது, பூ கிடையாது, கனிகள்லாம் கிடையாது. ஒரு ஒற்றை செல்லிருந்து பல செல் உயிரிகள் வரை இந்த கண்டிஷன்ஸில் தான் காணப்பட்டுச்சு. இது பார்த்தீங்கன்னா 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு பின்பு பூமியில் முதன் முதலாக ஒரு ஒளிச்சேர்க்கை செய்யும் உயிரினங்கள் தோன்றியது, அது பாசிகள் தான். குறிப்பாக நீலப்பச்சை பாசிகள். இது வளிமண்டலத்தில் ஆக்சிஜனை அதிகரித்ததுன்னு சொன்னேன், அதே மாதிரி பிற உயிரினங்களினுடைய உருவாக்குதலின் அடித்தளமாக அமைந்தது அப்படின்னு சொன்னோம்.
2: ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் சந்திப்போம்.

பாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் கடலில் மட்டும் வாழக்கூடியதில்ல, ஆறுகளில் வாழும், நன்னீர் நிலைகள்லையும் வாழும், குளங்களில் வாழக்கூடியது, அதனுடைய வாழிடங்கள் ஏரிகள் இருக்குது, ஈரமான மண் பகுதிகளில் வாழும், பாறைகளில் வாழக்கூடியது, மரப்பட்டைகள், பனிப்பகுதிகள், வெண் நீரூற்றுகள் இதிலெல்லாம் வாழக்கூடிய ஒரு வாழிடங்களை உடைய உள்ளடக்கியது. இந்த பாசிகள் வந்து ஒரு பச்சை நிறம் இருக்கக்கூடிய பாசிகள்லாம் அதை கிரீன் ஆல்கா அப்படின்னு சொல்கிறாங்க, பச்சை பாசிகள். அதில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் குளோரோஃபில் அப்படிங்கிற கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும், பெரும்பாலும் நன்னீரில் வாழக்கூடியது. பச்சை பாசிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னோம்னா ஸ்பைரோகைரா, கிளாமிடோமோனாஸ் அப்படின்னு சொல்லி நிறைய தாவரங்கள் நம்ம அந்த பச்சை பாசிகளை சொல்லலாம். இரண்டாவது சொன்ன இந்த ப்ரௌன் ஆல்கே அப்படின்னு சொல்லக்கூடிய பழுப்பு பாசிகள் பெரும்பாலும் கடலில் தான் வளரும், அதிக அளவில் வளரக்கூடியது, மிக பெரியவையாக காணப்படக்கூடியது. எடுத்துக்காட்டு சர்காசம் அப்படின்னு சொல்லக்கூடியது, லாமினேரியான்னு சொல்லக்கூடியது, ஃபியூக்கஸ், இதுலேயும் சில எடுத்துக்காட்டு நிறையா உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். மூன்றாவது நம்ம சொல்லக்கூடிய தாவரமானது சிவப்பு பாசிகள், இது ரெட் ஆல்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது கடலினுடைய ரொம்ப ஆழப்பகுதியில் தான் காணப்படும். இந்த

0: சிவப்பு பாசிகளும் நிறைய பொருளாதார முக்கியத்துவத்தை உடையதாக காணப்படும். அதில் வந்துட்டு எடுத்துக்காட்டாக ஜெலிடியம், ஃபாலிசிஃபோனியா, கிராசிலேரியா அப்படிங்கிற தாவரங்களையும் நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இந்த பாசிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயன்பாடுகளை உடையதாக காணப்படுது. ஃபஸ்ட்டு நம்ம பயன்பாடுன்னு சொன்னால் ஆக்சிஜன் உற்பத்தி. இந்த ஆக்சிஜன் உற்பத்தி கடல் பாசிகள் தான் உலகில் அதிக அளவில் ஆக்சிஜன் உற்பத்தியில் பெரும்பங்கு வகித்தன அப்படின்னு சொன்னோம்னா அதில் வந்துட்டு மாற்று கருத்து இல்லை. இரண்டாவதாக உணவாகவும் பயன்படுத்தப்பட்டது. பல நாடுகளில் இன்றைக்கி உணவாக பயன்படுத்துகிறாங்க. நம்ம சவுத் சைட்லேயே நிறையா உணவுகளுக்காக இந்த அல்வா அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உரமாக பயன்படுத்தப்படுகின்றன. இயற்கை உரமாக கடல் பாசிகளை பயன்படுத்துகிறோம். மருத்துவ குணம் அதிகமுடைய இந்த பாசி வகைகள் இன்றைய நாளில் மருந்துகள் மற்றும் மருத்துவ பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றன. தொழில் ரீதியாகவும் இதை பயன்படுத்துகிறாங்க. ஐஸ்கிரீம், சாக்லேட், ஜெல்லி தயாரிப்புலலாம் பயன்படுத்துகிறாங்க. இன்றைய நாளில் நம்மளுடைய தட்டுப்பாடாக இருந்துக்கிட்டு இருந்த நம்மளுடைய எரிபொருள், அந்த எரிபொருள் வந்து நம்மளுடைய கரிம எரிபொருளுக்கு மாற்றாக உயிரி எரிபொருளை பயன்படுத்தலாம். எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசிகளிலிருந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு உயிரி எரிபொருள் தயாரிக்க ஆய்வுகள் நடைபெற்று வந்து இந்த வருகின்றன. இதன் மூலமாக நம்மளுக்கு உயிரி எரிபொருள் கூட இந்த பாசிகளிலிருந்து கிடைக்கலாம்.
1: ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க சார். பாசிகள் வந்து மனிதர்களுக்கு மட்டுமல்லாது இந்த சூழலுக்கு எந்த வகையிலெல்லாம் பயன்படுதுன்னு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ இந்த பாசிகள் வேறு கிடையாது, தண்டு கிடையாதுன்னு சொன்னீங்க. எப்படி பரிணாமம் பெற்று நிலத்தை நோக்கி அதனுடைய பயணம் தொடங்கியது? நிலத்தில் தோன்றிய முதல் தாவரம் எது சொல்லுங்க சார்.
0: பூமியின் உயிர்கள் அப்படிங்கிறது முதல்ல கடலில் தான் தோன்றியது அப்படின்னு சொன்னோம். பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகுதான் சில தாவரங்கள் வந்து நீர்நிலைகளிலிருந்து நிலப்பரப்பிற்கு இடம்பெயர்ந்து வாழத் தொடங்கின. இந்த தாவரங்களை தான் நிலத்தில் முதன் முதலாக தோன்றிய நிலத்தாவரங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அறிவியலாளர்களுடைய கூற்றுப்படி இந்த தாவரமானது சுமார் 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக நிலத்தில் தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த காலகட்டமானது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டோவைசியன் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிலத்தில் முதல்ல தோன்றிய தாவரங்களை வந்துட்டு பிரையோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த தாவரங்கள் ரொம்ப எளிமையான தாவரங்கள் தான். ஏன் இதை வந்து ஒரு எளிய தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம்னா, இதுகளுக்கு வந்துட்டு நிலத்தில் முதலாவது வாழ்ந்த தாவரமானது அதுகளுக்கு வந்து உண்மையான பூ, விதை, கனி அதெல்லாம் கிடையாது. ஸோ வேர்கள் கிடையாது, உண்மையான வேர் இல்லாத தாவரம். அப்போ இந்த மாதிரியான தாவரங்கள் தான் முதலாவது நிலத்தில் வந்து இடம்பெயர்ந்தன. நிலத்தில் இடம்பெயர்ந்தக்கூடிய தாவரங்கள் அந்த தரையில் ஒட்டி வாழ்வதற்கு கூட அதில் வேர் தூவிகளை பயன்படுத்தியது. அந்த ரைசைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வேர் தூவிகளை வைத்து தான் ஒட்டிக்கிட்டு வாழ்ந்துச்சு. அதில் வந்துட்டு இனப்பெருக்கம் செய்வதற்கு கூட அதுகள் ஸ்போர்களை பயன்படுத்திச்சு. ரொம்ப ஈரமான சூழலில் தான் அதிகமாக வளர முடிஞ்சிச்சு அதால். ஏன்னா இவ்வளோ நாட்கள் கடல்களில் வாழ்ந்த ஒரு சில தாவரங்கள் தான் இங்கே நிலத்துக்கு வருகின்றன. அதனால் அந்த ஈரப்பதமான சூழ்நிலை அதுக்கு தேவைப்பட்டுச்சு. இனப்பெருக்கத்திற்கு அதுக்கு நீர் அவசியமாக இருந்துச்சு. நிலத்திலையும் வாழக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் இந்த தாவரங்களுக்கு இருந்துச்சு, நீரில் வாழக்கூடிய கெப்பாசிட்டியும் இருந்துச்சு. அதனால் இந்த தாவரங்களை வந்துட்டு ஆம்பிஃபியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு இரு வாழ்விகள், நிலத்திலும் வாழக்கூடியது நீர்லேயும் வாழக்கூடிய ஒரு தாவரங்களாக இதை கருதுனாங்க. இந்த நிலத்தில் வாழக்கூடிய தாவரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் சில தகவமைப்புகள் தான் இதை நிலத்தில் வாழ்வதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்துச்சு. இந்த தாவரங்களுடைய உடல்கள் முழுவதுமாக பாதுகாப்பதற்கு மெழுகு போன்ற படலங்கள்லாம் காணப்பட்டுச்சு. அந்த படலம் வந்து வெளிப்புறத்தில் காணப்பட்டுச்சு. அதற்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கியூட்டிகல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த தாவரங்கள் வந்துட்டு சூரிய ஒளியை நேரடியாக பயன்படுத்தி தன்னுடைய உணவை தானே தயாரிக்கும் திறனையும் பெற்றிருந்தன.
1: நிலத்தில் தோன்றிய முதல் தாவரம் பிரையோஃபைட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு என்னென்ன சொல்லலாம்?
0: முதல் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் உருவாக்கத்தில் இந்த தாவரங்கள் முக்கியத்துவம் பெற்றுச்சு. பாறைகளை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிதைச்சு ஆரம்ப காலத்தில் மண் உருவாக்கத்தில் இதுதான் முக்கியத்துவம் பெறுகின்றன. இரண்டாவது ஆக்சிஜன் உற்பத்தியில் இது இரண்டாவது முக்கியத்துவம் பெறுகின்றது. பிற உயிரினங்களுக்கு வாழிடமாக அமைஞ்சிச்சு. சின்ன சின்ன பூச்சிகள், நுண்ணுயிர்கள்லாம் வாழ்வதற்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி கொடுத்தது. பரிணாம வளர்ச்சியில் இதுதான் ஒரு தொடக்கமாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா இதற்கு அடுத்த வந்த தாவரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரணிகள், அதற்கு அடுத்து வந்த தாவரங்கள் ஜிம்னோஸ்பம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கடுத்து வந்த தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாவரங்கள்லாம் இதனுடைய அடித்தளமாகத்தான் வந்தது.
1: பிரையோபைட் இந்த தாவரங்களை தொடர்ந்து என்னென்ன தாவரங்கள் வந்துச்சுன்னு ஒரு பட்டியல் போட்டிங்க. இப்போ நமக்கு ஒரு கேள்வி சார், இப்போ எல்லாமே இது வந்து வேர் இல்லாமல் வந்துச்சு, வேர் தூவிகளை பயன்படுத்தி தான் உருவாகுச்சு அப்படின்னு சொன்னீங்க. அப்போ முதன் முதல்ல விதை தாவரங்கள் அப்படின்னா எதை சொல்லலாம்? அது எந்த விதை தாவரம் முத முதல்ல உருவாகுச்சு? அதே போல் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மரம் நடுறோம் அப்படின்னா அது பூவாகணும், காயாகணும், கனியாகணும்னு விரும்புவோம். அந்த வகையில் பூக்களுடைய புரட்சி எப்போ வந்தது அதை சொல்லுங்களேன்.
0: பூக்களின் புரட்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுமார் 140 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக பூக்கும் தாவரங்கள் வந்து பூமியில் தோன்றியது. இந்த பூமியில் தோன்றக்கூடிய பூக்கும் தாவரங்கள் வந்து இரண்டு வகைகளாக காணப்பட்டுச்சு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜிம்னோஸ்பம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க, இன்னொன்று வந்து ஆஞ்சோஸ்பம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரெண்டுமே இரண்டு வகையான விதை உற்பத்தி செய்யக்கூடிய தாவரங்கள் தான். ஆனால் ஜிம்னோஸ்பம்ஸ்களை

0: விதைகள் வந்து பழங்களால் மூடப்படாமல் வெளிப்படையாக காணப்பட்டது. விதை மூடா தாவரங்களை தான் ஜிம்னோஸ்பம்ஸ் அப்படின்னு சொன்னோம். விதை மூடி காணப்பட்டக்கூடிய தாவரங்கள் வந்து ஆஞ்சியோஸ்பம்ஸ். ஜிம்னோஸ்பம்ஸ் தாவரங்களில் பூக்கள் இல்லாமல் இருக்கும், ஆனால் வந்துட்டு திறந்த அல்லது விதை மூடா தாவரங்களாக காணப்படுகின்றன. ஆனால் ஆஞ்சியோஸ்பம்ஸ் தாவரங்களை பூக்களும் உண்டு, பழத்திற்குள்ளே வந்துட்டு விதைகளானது மூடப்பட்டு காணப்படும். ஜிம்னோஸ்பம்ஸ் தாவரங்களில் விதைகள் மூடப்படாமல் காணப்படுகின்றன. பெரும்பாலும் வந்துட்டு இந்த ஆஞ்சியோஸ்பம்ஸ் ஜிம்னோஸ்பம்ஸ் அப்படிங்கிற தாவரங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாழ்க்கை சுழற்சி முறைகளில் தன்னுடைய இனப்பெருக்கத்தின் மூலமாக அடுத்தடுத்த சந்ததிகளை உருவாக்கி போய்கிட்டே இருந்துச்சு. இந்த சந்ததிகள் உருவாக்கம், புதிய இனங்கள் உருவாக்கம் அப்படிங்கிறது இந்த மகரந்த சேர்க்கை அப்படிங்கிற மெத்தடு மூலமாக தான் உருவானது. ஒரு பூக்கள் தோன்றியதால் தான் மகரந்த சேர்க்கை எளிதானது, விதை பரவல் அதிகரித்தது, புதிய இனங்கள் உருவாகின்றன. இன்றைக்கி தாவர இனங்களில் வந்து பெரும்பாலானவை நம்மளுடைய நாட்டில் பூக்கும் தாவரங்களாகத்தான் காணப்படுகின்றன. இந்த பூக்கும் தாவரங்களை வந்துட்டு உயர் தாவரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆரம்ப காலத்தில் சொன்ன முதல் உருவான எளிய தாவரங்கள்லேருந்து இது நிறைய மாற்றங்கள் அடைந்து மேம்பட்டு இது வந்து உயர் தாவரங்களாக இன்றைக்கி வந்துட்டு பூக்கும் திறனை அடைந்து தனிகளை உருவாக்கி அதிலிருந்து விதைகள் மூலமாக தன்னுடைய சந்ததியை உருவாக்கக்கூடிய ஒரு தாவரங்களாக இன்றைக்கி காணப்படுது.
1: இந்த பூமி தொடக்கத்தில் கடலில் உருவான பாசிகள்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நிலத்தை நோக்கி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தாவர இனங்கள் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. மனிதன் தோன்றியதுக்கு முன்னாடியே தாவரங்கள் தோன்றிச்சு, இப்போ மனிதனோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் மனிதன் தன்னுடைய சுய தேவைக்காக இத்தகைய தாவரங்களெல்லாம் அழிச்சுக்கிட்டு வர்றான். இப்படி செய்கிறதுனால நம்முடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அதை சொல்லுங்கள்.
0: நம்ம சுற்றுச்சூழலை அழிப்பதால் பருவநிலை மாற்றம் ஏற்படலாம், தீவிர வறட்சி ஏற்படும், மண் வளம் வந்து குறைஞ்சி போகலாம். இதனால் காற்று மாசடையலாம், நீர் மாசடையலாம், தாவரம் விலங்கினங்கள் அழிவுகள் ஏற்படலாம், உணவு ஒரு பாதுகாப்பின்மை ஏற்படும். இந்த விளைவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கடுமையான விளைவுகளை மனித குலத்திற்கு தான் ஏற்படுத்தும். இன்றைய கால சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அது ஒரு உதாரணமாக இருக்கின்றன. அதனால் நாம் காடுகளை வந்துட்டு பாதுகாப்போம், மரங்களை நிறைய வளர்ப்போம், அரிய தாவர வகைகளை பாதுகாப்போம், இயற்கையை வந்து நேசிப்போம். பூமியில் உயிர் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை தாவரங்கள் உயிரிகளின் காவலர்களாக இருந்து வருகின்றன. சிறிய பாசிகளில் தொடங்கிய தாவர உலகம் இன்று எண்ணற்ற மரங்கள், செடிகள் மற்றும் கொடிகள் மலர்களாக விரிஞ்சி பூமியை பசுமையாக்கி உள்ளன. பூ உலகின் பூர்வீகம் என்பது தாவரங்களின் வரலாறு மட்டுமல்ல, அது பூமியில் உயிர் தழைத்த வரலாறும் ஆகும்.
1: ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க சார். அதாவது பூ உலகின் பூர்வீகம் முத முதல்ல தோன்றிய தாவர இனம் இது, அதனை தொடர்ந்து என்னென்ன தாவரங்கள்லாம் உருவாகுச்சு, அதனால மனிதர்களுக்கு மட்டுமல்லாது இந்த சூழலுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குது அப்படின்னு பல தகவல்களை எடுத்து சொன்னீங்க. நிறைவாக இத்தகைய தாவரங்களை நாம பாதுகாக்காம போனோம்னா என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய அனுபவ கருத்துக்களை எடுத்து சொன்னமைக்கு மிக்க நன்றி சார்.
0: நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது பூ உலகின் பூர்வீகம் நேர்முகம். பங்கேற்றார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜே தம்பிராஜ் அவர்கள். உடன் உரையாடினார் ஏ விக்னேஷ்.
3: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் நேரம்.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
6: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
7: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: அதாவது
2: அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
3: டேய், அந்த காலக்கையை ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
1: நினைக்கிறேன்டா.
2: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: ஆமாங்க.
4: ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசையில அடுத்ததான் நட்சத்திர கீதங்க தான் கேட்க போறோம் நேயர்களே. அதில் முதல் பாடலாக கேட்டிடலாம் நேர்களே.

சிவாஜி கணேசன் அவர்களின் சுருக்கமான ஒரு வரலாறை பார்த்துருலாங்க. அவர் வந்து இயற்பியர் வந்து விழுப்புரம் சின்னையா பிள்ளை கணேசமூர்த்தி அவர்கள் தாங்க. இவங்க எப்போ பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா 1 அக்டோபர் 1928 பிறந்திருக்கிறாங்க. இவங்க திரையுலக அறிமுகம் எப்படின்னா, எப்போன்னா பராசக்தி அப்படின்ற 1958 அறிமுகமாகிருக்கிறாங்க. இவருடைய சிறப்பு பெயர் வந்து நடிகர் திலகம். 300க்கும் மேற்பட்ட படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க புகழ்பெற்ற படங்கள் என்னென்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன், பாசமலர், கர்ணன், திருவிளையாடல், திலானா மோகனம்பாள், இது போன்ற படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. முக்கிய விருதுகள் செவ்வாலிய விருது வாங்கியிருக்காங்க, தாதா சாஹேப் பால்கே விருதும் பெற்றிருக்கிறாங்க. என்றைக்கு இவங்க மறைவுனா 21 ஜூலை 2001 மறைவிட்டிருக்காங்க. அவருடைய பாடலை தொடர்ந்து கேட்கலாம் நேயர்களே.

இதுவரை கேட்டீர்கள் நட்சத்திர கீதங்கள். அதில் ஜிவாஜி கணேசன் அவர்களின் பாடல்களை கேட்டு ரசித்தோம் நேர்களே. அடுத்ததாக நேரம் 10:51.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாளைய நிகழ்ச்சியை இனி நிகழ்ச்சியும் நேரமாக கேட்கலாம் நேயர்களே. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக, 6:10 இணையதளம் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கீழே இன்று ஒரு செய்தி. ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலுங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவு

நிலையம் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜடா கவிதா அவர்களுடன் வழங்கும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள், 6:50 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 7:00 அறிவோம் 1000, 7:10 மதுரை தென்றல். ஏழு 15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ மருந்தின் மகத்துவம் பற்றிய தகவல் தருகிறார் மருந்தாளர் ஏ கே ஞானசந்திரன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் ஸ்ரீ தெங்குச்சிக்கோ சுவாமிநாதன். 7:35 மதுரை தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 8:30 மதுரை தென்றல். 9:00 அரங்கிசை கே காயத்ரி அவர்கள் பாட்டு, எஸ்பி ஆனந்தன் பத்மநாபா அவர்கள் வயலின், டெல்லி எஸ் சாய்ராம் அவர்கள் மிருதங்கம், ஜி சந்திரசேகர சர்மா அவங்க கடல். 10:00 எனக்கு பிடித்த பாடல். 11:00 மதுரை தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. பன்னிரண்டு 10:00 இசை மேடை கே தாரணி பாட்டு, சுருசுகா சாவேரி ஆதி சகமியா சாஸ்திரி. 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி பற்றி விரிவாக கேட்கலாம். வாங்க பேசலாம். அறிவியல் அகரம் அனுபவத்தின் அழகு ஆசிரியர் எஸ்தர் புஷ்பவளி அவருடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். வியக்க வைக்கும் ரயில் நிலையம் பற்றிய தகவல் உங்களுக்காக. இந்திய வடிவக்கலை ஓவியல் இதில் கோலக்கலை குறித்து தகவல் வழங்குபவர் ஓவியக்கலை பயிற்றுனர் டாக்டர் ஏ பிருந்தா அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 1:40 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:50 பாரதியார் பாடல். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 2:15 மதுரை தென்றல். இரண்டு 2:40 விளையாட்டு அரங்கம் கிரிக்கெட் போட்டி வர்ணனையாளர் பி விஸ்வநாத் அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும் மாலை ஒளிபரப்பு. 5:27 குரல் அமுதம் 331. 5:30 மதுரை தென்றல். 6:06 நிகழ்ச்சி நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 ஒருபட பாடல்கள் உன்னை நினைத்து. 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரை தென்றல். 6:50 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 திருவோர மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணுமணியும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 மதுரை தென்றல். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 8:30 இது நம்ம ஏரியா. 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. ஒன்பது 9:30 அரங்கிசை ராஜேஸ்வரி பத்மநாபன் அவர்கள் வீணா, சீத்தழை அரங்கநாத கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கடம். 10:00 நாடாளுமன்றத்தின் கேள்வி நேரம் டெல்லி அஞ்சலாக. 10:45 நட்சத்திர கீதங்கள். 11:05 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 நாளைய ஒளிபரப்பு நிறைவு பெறும்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம் நேயர்களே.
2: This is Akashvani, the news read by Reshma Tiwari. The government today said it is ready to hold discussion in Parliament on NEET paper leak case and other

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமதைய இன்றைய ஒளிபரப்பு இணைதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம்.